நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அசாத மாதம் 19 நாள் பராப வருடம் ஆணி மாதம் 26 நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 10 தேதி வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோகட்சில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்கலாம் நாளொரு குரல்.

நற்பகலில் பிறருக்கு நாம் துன்பம் செய்தால் பிற்பகலில் அந்த துன்பம் தானாகவே வந்து நம்மை துன்புறுத்தும். குறள் எண் 319 அதிகாரம் இன்ன

0: பகலில் பிறருக்கு நாம் துன்பம் செய்தால் பிற்பகலில் அந்த துன்பம் தானாகவே வந்து நம்மை துன்புறுத்தும். குறள் எண் 319 அதிகாரம் இன்னா செய்யாமை.
1: நாளொரு குறள் கேட்டோம். இனி ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய தினம் ஒழிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம்.

காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். காலை 6:15 பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. காலை 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:45 மாநில செய்திகள். காலை 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்குகிறார் எல் சொக்கலிங்கம் அவர்கள். காலை 7 மணிக்கு காந்தி அஞ்சலி. காலை 7:10 மதுர தென்றல். 7:15 தமிழில் செய்திகள். காலை 7:25 நலமாய் வாழ. கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி.எல். அழகம்மை அவர்கள். பகுதி 10 கேட்கலாம். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 மதுரை தென்றல். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 மதுரை தென்றல். காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 8:30 மதுரை தென்றல். காலை 9 மணிக்கு அரங்கிசை கோலேரி ஜி வினோத்குமார் அவர்களுடைய நாகஸ்வரம். சின்ன ராஜகுப்பம் RS மகாலிங்கம் அவர்களுடைய தவிழிசை கேட்கலாம். காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11:02 செய்தி சுருக்கம். பதினோரு மணிக்கு செய்தி சுருக்கம். 11:02 இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் லட்சுமி சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம். 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும்.

தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய நாகசுர இசையும் இணை உத்திரபதி நாகசுர இசையும் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 என்னுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை முனைவர் எல் சுலோக்சனா அவர்கள் வழங்குகிறார், எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள் வழங்குகிறார், நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்குகிறார், நிறைவாக கதை அரங்கம் தொகுத்து வழங்குபவர் எம் விஜயகாந்த் அவர்கள், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல்கள், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல், 2:35 சேர்ந்திசை பாடற்பயிற்சி, அதைத் தொடர்ந்து 2:55 வானிலை அறிக்கை, மதியம் 3:00 நமது மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். மீண்டும் மாலை 5:27 குறளமுதம் 319 மாலை ஒளிபரப்பு மீண்டும் துவங்கும். 5:30 மதுரை தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 ஒருபட பாடல்கள் தோலா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம். மாலை 6:30 மாநில செய்திகள், மாலை 6:40 மதுரை தென்றல், மாலை 6:55 சேவை செய்திகள், இரவு 7:00 மதுரை தென்றல், இரவு 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

மணிக்கு தமிழில் செய்திகள், இரவு 7:25 பண்ணை செய்தி, இரவு 7:30 மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் விதை பரிசோதனை குறித்து நாகமலை புதுக்கோட்டை விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் சி கமலாராணி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள், அதனைத் தொடர்ந்து பழமொழி சிந்தனைகள், நிறைவாக விடைபெறும் முன் போன்ற பகுதிகள் மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது.

இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, இரவு 8:05 மதுரை தென்றல், இரவு 8:30 அறிவியல் வெள்ளி. உலகை இயக்கும் 4 விசைகள். தகவல் வழங்குபவர் மதுரை சேது பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கார்த்திக் குமார் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் விஎல் குமார் அவர்கள் மற்றும் விஎல்வி சுதர்சனம் இணை வயலின், ஆர் ரமேஷ் அவர்களுடைய மிருதங்க இசை, புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்களுடைய கதம். இரவு 10:45 நட்சத்திர கீதங்கள், பாடகி வாணி ஜெயராம் அவர்களுடைய பாடல்கள் இடம்பெற காத்திருக்கிறது. 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இரவு 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இணைந்தே நிறைவு பெற்று மறுநாள் காலை 5:45 மீண்டும் ஒளிபரப்பு துவங்கும். இவையாவும் இன்று நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள். இனி தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடப்பாண்டிற்கான மாணவர் சேர்க்கை பெருமளவில் குறைந்திருப்பதாக வெளியாகும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கும்கும் அனில் மகோத் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் கோவா அணி 11-6, 11-2, 11-3 என்ற செட் கணக்கில் மும்பை அணியை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நிலையத்தில் நேரம் 6:10.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: இனி தொடர்வது காலை 6:05 நிமிடத்திற்கான ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10. ஆகாஷ்வாணி.
1: இனித்தானும் நல்லவை கேட்க, மனம் அது செம்மையானால் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
2: நாம் சந்தோஷமாக இருப்பதற்கும் சாதனைகள் பல புரிந்து வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் நமக்கு முக்கியமான தேவை எது தெரியுமா? மன நிம்மதி மட்டும்தான். மனம் என்பது நம்மால் வகுக்கப்படும் வரையறைக்குள் அடங்காது. மனதை அடக்குவதற்கு எந்த சட்டமும் கிடையாது. அது ஒரு சமயம் அடங்குவது போன்று தோற்றமளிக்கும் உணர்வை கொடுக்கும், அடுத்த கணமே அலைகடல் போல ஆர்ப்பரிக்கும். இப்படி நிலை கெட்ட அலைபாய்கின்ற மனதினால் நாம் அமைதி

0: நம்மால் வகுக்கப்படும் வரையறைக்குள் அடங்காது. மனதை அடக்குவதற்கு எந்த சட்டமும் கிடையாது. அது ஒரு சமயம் அடங்குவது போன்று தோற்றமளிக்கும் உணர்வை கொடுக்கும், அடுத்த கணமே அலைகடல் போல ஆர்ப்பரிக்கும். இப்படி நிலை கெட்ட அலைபாய்கின்ற மனதினால் நாம் அமைதி இழந்து தவிக்க நேரிடுகிறது. அதீத மகிழ்ச்சியும் அளவுக்கு மிஞ்சிய கவலைகளும் நம்மை விட்டு தொலை தூரம் விலக்கி வைக்கப்பட வேண்டும். மனிதனை மற்ற உயிர் இனங்களில் இருந்து வேறுபடுத்தி காட்ட உதவுவது மனமே. ஏனெனில் மனிதனையும் மனதையும் பிரிக்க முடியாது, பிரிக்க இயலாது. மனமானது நமது நினைவுகள் மற்றும் உணர்வுகளின் நிலைக்களனாக இயங்குகிறது. மனித வாழ்க்கை திருப்திகரமாக வளமாக அமைய வேண்டுமென்றால் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக கொண்டு வாழ வேண்டியது அவசியம். மனித குலத்துக்கே உரிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐம்புல இன்பங்களை அடக்கி அவற்றை அளவோடு பயன்படுத்தி வாழ்ந்தாலே போதும். சிறந்த வாழ்க்கைக்கு நிறைவான மனம் வேண்டும். மனதில் தோன்றும் எண்ணங்களே செயல்களாகவும் குணங்களாகவும் வெளிப்படுகின்றன. எனவேதான் மனதை அதன் போக்கில் போகட்டும் என்று விலகி நிற்காமல் அதனை நேர்மறை திசையில் திருப்புவதே மனிதன் செய்ய வேண்டிய முக்கியமான அவசியமான செயலாகும். மனம் தூய்மை, செயல் தூய்மை இரண்டனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் பொம்மைகளை உண்மைகள் என்று நம்பி நமது மனம் என்னும் ரதமானது எதிர்த்திசையில் ஓடுகிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் சேரும் இடம் இன்னும் வரவில்லையே, நம் இலக்கை இன்னும் அடையவில்லையே என்று புலம்புவதில் அர்த்தமில்லை. எனவே மனதினை அன்பும் கனிவும் மனித நேயமும் கொண்ட நல்ல மனமாக மாற்றி அமைக்க வேண்டும். நாம் முன் செய்த வினை பயன் காரணமாக மனமும் அதனோடு சேர்ந்து நம் மதியும் கெட்டு உலக விஷயங்களிலே உழன்று தானும் அழிந்து உயிரையும் பேரின்ப நிலையை அடைய ஒட்டாமல் தடுத்து அழித்து விடுகிறது. எனவேதான் மனதை நல்வழிப்படுத்த உயிர்களிடத்து அன்பையும் உண்மை பரம்பொருளாம் இறைவனிடத்து பக்தியையும் ஆத்மார்த்தமாக செலுத்தும்படி செய்ய வேண்டும். இதையேதான் வள்ளலார் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள்புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கு எல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று மனம் உருகி இறைவனிடம் வேண்டுகின்றார். மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதனையே நாம் மற்றவர்களுக்கு முழுமையாக மனதார செய்தால் உறவுகள் மேம்படும், மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக மனதில் நம்பிக்கையும் நிலைப்பாடும் நிச்சயமாக வேரூன்றும் என்பது உறுதி.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

இறைவனை வழிபடும் நேரமாக பக்தி மாலை பக்தி பாடல்களின் தொகுப்பாக கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் முதல் பாடலாக இளையராஜா வரிகளில், இளையராஜா இசையில், இளையராஜா குரலில் பாடிய பாடல் இதோ.

நிறைவு பெற்றது பக்தி மாலை. மீண்டும் நாளை காலை 6:15 பக்தி மாலையில் பக்தி பாடல்களின் தொகுப்புகளுடன் சந்திப்போம். நிலையத்தில் நேரம் 6:35.

0: இன்று பராபா வருடம் ஆனி மாதம் 26ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த

0: விருதுநகர் மாவட்ட கால்நடை வளர்ப்பாளர்களே, விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பசு எருமை இனங்கள் கோமாரி நோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் கோமாரி தடுப்பூசி முகாம் இம்மாதம் 31ஆம் தேதி வரை அனைத்து கிராமங்கள், நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் செலுத்தப்பட உள்ளது. மொத்தம் 141,300 கால்நடைகளுக்கு வாய் மற்றும் கால்நோய் தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முகாம் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் மூலம் நடைபெற உள்ளது. இந்நோய் தாக்கும் பட்சத்தில் கால்நடைகளுக்கு சரிவர உணவு உண்ண இயலாத நிலை, அதீத காய்ச்சல் மற்றும் வாயில் உமிழ்நீர் வடிதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இதனால் கால்நடைகளில் பால் உற்பத்தி பாதிக்கப்படும். மேலும் இந்நோய் மிக விரைவாக பரவும் தன்மை கொண்டது. இதனை தடுப்பதற்கு விருதுநகர் மாவட்டத்தில் 82 கால்நடை மருந்தகங்கள் மற்றும் 6 கால்நடை மருத்துவமனைகளில் பணிபுரிவோரை கொண்டு ஒரு கால்நடை உதவி மருத்துவர், கால்நடை ஆய்வாளர் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி குழுவினரால் FMT தடுப்பூசி இலவசமாக போடப்பட உள்ளது. மேலும் தடுப்பூசி பணி முடிவடைந்தவுடன் கால்நடை வளர்ப்போர் தங்களது ஆதார் எண் மற்றும் பதிவு செய்த அலைபேசி எண்ணிற்கு வரும் OTP தடுப்பூசி குழுவினருக்கு தெரிவித்து பாரத் பசுதான் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டுகிறோம். இதன் மூலம் அரசின் கால்நடை பராமரிப்பு துறை நலத்திட்டங்களை பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பான வேளாண் பெருமக்களே, விவசாயிகளின் நலனுக்காகவும் மாநிலத்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசால் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026 செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தில் இயந்திர நடவு அல்லது நேரடி விதைப்பிற்கு 1 ஏக்கருக்கு ₹4,000 மானியமாக வழங்கப்படுகிறது. அதிகபட்சம் 2 ஏக்கர் வரை வழங்கப்படும். தரமான விதைகள் மற்றும் இடுபொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்தல், நெல் உற்பத்தி மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை இத்திட்டம் மூலம் உயர்த்தப்படுகிறது. எனவே விவசாய பெருமக்கள் இத்திட்டத்தின் பயன்களை பெற அக்ரிஸ் நெட் அல்லது உழவர் செயலி வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் அருகில் உள்ள வேளாண் விரிவாக்க மையத்தை அணுகியும் பதிவு செய்து பயன்பெறலாம். இவ்வாறு வேளாண் செய்தி தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த தேனி மாவட்ட கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, இம்மாதம் July 1 முதல் 31ஆம் தேதி வரை தேனி மாவட்டத்தில் உள்ள சுமார் 142,450 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளது. தேனி மாவட்டம் முழுவதும் 54 சிறப்பு மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பெற்றுள்ளது. கால்நடை வளர்ப்போர் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அன்பார்ந்த தேனி மாவட்ட வேளாண் பெருமக்களே, உலக தேனி தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தில் உள்ள சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தில் தொழில் முனைவோர்கள் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இச்சந்திப்பு கூட்டத்தில் முக்கிய நோக்கமாவது புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்குதல் மற்றும் உருவாக்கப்பட்ட தொழில் முனைவோர்களுக்கு தொழில்நுட்ப மற்றும் தொடர் வழிகாட்டுதல் வழங்குவதாகும். விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் துவங்குவதற்கான தொழில்நுட்பங்கள் பெறுவதற்கான வழிமுறைகள், தர சான்றிதழ்கள் பெறுதல் போன்ற அனைத்து தகவல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு தேனி மாவட்ட வேளாண் அறிவியல் மையம் தெரிவிக்கின்றது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலப்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: பொதுவாகவே ஒரு தாவரத்துல வந்து தன்னுடைய வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்கு தாவரமாக ஒரு சில வேதிப்பொருட்களை சுரக்குது. அதுதான் வந்து தாவர வளர்ச்சி ஹார்மோன்கள் அப்படின்னு, பிளான்ட் ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு தாவரத்தின் ஒரு பகுதியில வந்து உற்பத்தி ஆகி அது இன்னொரு பகுதிக்கு வந்து கடந்து சென்று அங்கு அது வந்து ஒரு வளர்ச்சி வேலையை அது வந்து ஒழுங்குபடுத்தும். ஒரு 5 வகையான ஒரு ஹார்மோன்கள் இருக்கு. ஆக்சின், ஜிபர்லின், சைட்டோகைனின், எத்திலின், அப்சிசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 வகையான ஹார்மோன்கள் வந்து இருக்கு. தாவர படிம வளர்ச்சியில இது வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்ப ஒவ்வொரு தாவர ஹார்மோன்கள் அது என்னென்ன பண்புகள், என்ன என்ன வந்து வேலை பார்க்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆக்சின். இந்த ஆக்சினோட வேலை அப்படின்னா என்னன்னா, முளை குருத்தோ தண்டிலையோ ஒரு செல் வந்து நீச்சி அடைகிறதுக்காக, அதாவது செல் வேகமா வளர்றதுக்காக, அதுக்காக தான் ஆக்சின் வந்து முக்கிய பங்காற்றுகிறது. அதை இல்லாம வேரின் வளர்ச்சியவும் நல்லவே தூண்டும், வேரோட வளர்ச்சியை தூண்டும். விதையில்லா கனிகள் அப்படின்னா பார்த்தினோ கார்பிக் கனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கருவுறா கனிகள், கருவுறுதல் நடக்காமலேயே கனிகள் வந்து வர்றது. இதற்கு வந்து நம்ம ஆக்சிஜனை தெளிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து கருவுறா

0: கனிகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி விவசாய நிலங்களில் நம்ம வந்து இந்த மாதிரி களைகளை நீக்கிறதுக்கு 2,4-D ஒரு களைக்கொல்லி, இதுவுமே ஒரு வகையான ஆக்சின் தான். அதை வந்து நம்ம கொடுக்கற மூலமா களைகள் நீக்கிறதுக்கெல்லாம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆக்சினுடைய எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம்னா ஐஏஏ, ஐபிஏ அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எப்படி ஆக்சின் வந்து இந்த வேரோட வளர்ச்சியை தூண்டுதோ, இப்போ நம்ம வந்து ஒரு வேறு வளர்ச்சிக்கு நம்ம இந்த ஐஏஏ கரைசலையோ ஐபிஏ கரைசலையோ அந்த கட்டிங்ஸை நம்ம வந்து நம்ம வைக்கிற மூலயமா நம்மளுக்கு அதில் வந்து வேரோட வளர்ச்சி வந்து தூண்டப்படும். அடுத்து பார்த்தோம்னா ஜிபர்லின். இந்த ஜிபர்லினோட முதல் பண்பே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தண்டு நீச்சி அடைகிறது. கணுவுடை பகுதிகளில் வந்து தண்டு வந்து நீச்சி அடைகிறதுக்கு இந்த ஜிபர்லின் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்புறம் விதை முளைக்கிறதுக்கு, ஒரு விதை வந்து முளைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஜிபர்லின் வந்து ரொம்பவே வந்து இன்றியமையாத இருக்கு. அடுத்து பார்த்தினோகார்பிக் கனிகள், அதாவது விதையில்லா கனிகளுக்குமே இந்த வந்து ஜிபர்லிக்கு வந்து மிகவும் இன்றியமையாத இருக்கு. திராட்சை பழங்கள்லாம் வந்து அந்த திராட்சையோட பெரியோட அந்த சைஸ் அந்த அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஜிபர்லினை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க, அதோட பெரி சைஸை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்காக. அடுத்து வந்து சைட்டோகைனின். சைட்டோகைனின் வந்து இது வந்து செல் நீச்சி, இது வந்து ஒரு செல் பகுப்படைதல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செல் பகுப்படைகிறதுக்கு இந்த சைட்டோகைனின் வந்து ரொம்ப இன்றியமையாததாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பக்கவாட்டு கிளைகள் வளர்ச்சிக்கு வந்து இந்த ஒரு சைட்டோகைனின் மிகவும் இன்றியமையாததாக இருக்கும். செனசென்ஸ் அப்படின்னா ஒரு இலையானது ரொம்ப வயசாகி அது ஏஜ் ஆகி உதிர்றதா வந்து அப்படி சொல்லுவாங்க. நம்ம இப்படி சைட்டோகைனின் இருந்துச்சுன்னா அந்த இலையானது அந்த உதிர்வதை வந்து இது வந்து தடுக்கும், அந்த இலையானது கீழே உதிர்வதை தடுக்கும். அடுத்து வந்து எத்திலின். எத்திலின் பார்த்தோம் அப்படின்னா வந்து கனி மற்றும் பழுத்தல், கனி பழுத்தல் அதாவது அந்த ரைப்பனிங்னு சொல்லுவாங்க, அந்த ரைப்பனிங்க்கு வந்துட்டு எத்திலின் வந்து ரொம்பவே இன்றியமையாதது. அதே மாதிரி விதை உறக்கத்தை, மொட்டுக்கள் இதெல்லாம் வந்து நீக்குது, தண்டு நீச்சி அடைதலையெல்லாம் தடுக்கிறது. ஸோ மெயினாக எத்திலினாலே பல ரைப்பனிங்க்கு தான். அப்சிசிக் அமிலம், இந்த அப்சிசிக் அமிலம் வந்துட்டு மெயினாக வந்துட்டு விதை உறக்கத்தை வந்து ஏற்படுத்தும். விதை உறக்கம் அப்படின்னா எல்லா விதைகளுமே எல்லா சாதகமான சூழ்நிலையுமே வளரும் தன்மை இது. ஒரு சில விதைகள் அதுக்கு சாதகமான சூழ்நிலை வைத்தாலுமே விதையானது முளைக்காது, அதாவது அது வந்து செயலற்ற நிலையிலே இருக்கும். இந்த அப்சிசிக் அமிலமானது என்ன பண்ணும் அப்படின்னா விதை உறக்கத்தை ஏற்படுத்தும். இலைத்துளை வழியாக தான் அந்த வாயு பரிமாற்றமே நடக்கும். ஸோ இலைத்துளையை மூட செய்யும். நம் ஏபிஏ போன்ற இந்த வளர்ச்சி ஊக்கிகளை நம்ம வந்து கொடுக்கும் பொழுது அது இலைத்துளையை மூட செய்து நீராவி போக்கை கட்டுப்படுத்தி வறட்சியான காலங்களில் தாவரத்தினுடைய வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்துகிறது. இவ்வாறு தாவரத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன்கள் தாவரத்தின் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்தி மகசூலை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகின்றன.
1: இதுவரை தாவர ஊட்டச்சத்துகள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம்

0: செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதில் விளையாட்டுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திறன் மேம்பாடு, பரிசோதனை, வடிவமைப்பு, தொழில்நுட்பம், தொழில் முனைவு மேம்பாடு, கடனுதவி, ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை ஜவுளித்துறைக்கு இந்த மையங்கள் வழங்கிடும் என்று கூறினார். இந்த கூட்டத்தில் தொழில்நுட்ப மேம்பாடு, சீர்திருத்த நடவடிக்கைகளின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். இந்திய ஜவுளித்துறையை நவீனப்படுத்தும் வகையில் தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களின் அமலாக்கம் குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்தார். பயனாளர்களின் பயன்பாட்டுக்கு உகந்த வகையில் நவீன முறையில் மேம்படுத்தப்பட்டுள்ள புதிய இணையதளத்தின் செயல்பாட்டையும் அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தொடங்கி வைத்தார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை எல்லிஸ் நகரில் வீட்டு வசதி வாரிய வளாகத்தில் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைப்பதற்கான பணிகளை விரைவில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் மற்றும் வீட்டு மனைகள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த சில நாட்களாக மதுரை, திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மாணவர் சேர்க்கை இல்லாத காரணத்தால் பல தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு வருவதாக வெளியாகும் செய்திகள் வருத்தம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு அங்கன்வாடி மையங்கள் மற்றும் தொடக்க பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள், தரமான கல்வி ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தின் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே தமிழக அரசால் அமைக்கப்பட்ட நினைவு தூணில் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பெருமளவில் பங்கேற்று அஞ்சலி செலுத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் இன்று வேலூரில் அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவம் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே 1998 தமிழக அரசால் நினைவு தூண் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் ஜூலை 10 அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதனையொட்டி இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா லெக்ஸ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ளனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் பருவமழை காரணமாக உதகை, கூடலூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இதமான சூழல் நிலவி வருகிறது. முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் உணவிற்காக சாலைகளில் வலம் வருவதால் சுற்றுலாப் பயணிகள் உரிய முன்னெச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான

0: மழை பெய்து வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசையில் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசினகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலையோரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை பெய்த மழை காரணமாக விமான நிலையத்தில் 20 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் திருத்தணி, ஆர்கேபேட்டை, திருவாலங்காடு, திருவள்ளூர், ஆவடி போன்ற பகுதிகளில் நேற்று கனமழை பெய்து குளிர்ந்த சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து பஹ்ரைன், குவைத், கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத ஆதரவு நாடு என்ற பட்டியலிலிருந்து சிரியாவை நீக்குவது என்ற முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது. செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனைகளில் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவது குறித்து ஆய்வு செய்வதற்காக உயர்நிலை நிபுணர் குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உள்நாட்டு காலணி உற்பத்திக்கான சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் வகையில் தரக்கட்டுப்பாட்டு விதிகள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை ஆட்சியர் திரு மதுபாலன் வழங்கினார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் குறித்த கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வனத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பாட்டவயல் பகுதியில் கம்பி வேலியில் சிக்கியிருந்த சிறுத்தையை மீட்ட வனத்துறையினர் முதுமலை வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேது மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரஷுராம் வெள்ளிப்பதக்கமும், வினோத் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ருமேனியாவின் விளாட் விக்டர் கார்னியா, மால்டோவின் ராடு ஆல்பர்ட் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நிலையத்தில் நேரம் 6:55:23.
3: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
2: புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்.

0: பசுமையான எதிர்காலத்தின் பாதை. மனித வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு ஆற்றல் மிகவும் முக்கியமானது. இன்று நாம் பயன்படுத்தும் மின்சாரம், வாகனங்கள், தொழிற்சாலைகள், தொழில்நுட்ப வளர்ச்சி என அனைத்திற்கும் ஆற்றல் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த ஆற்றலை பெறுவதற்கு நாம் பயன்படுத்தும் நிலக்கரி, பெட்ரோல், டீசல் போன்ற இயற்கை வளங்கள் குறைந்து வருகின்றன. மேலும் அவை சுற்றுச்சூழலுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இந்த சூழ்நிலையில் உலகிற்கு நம்பிக்கை அளிக்கும் தீர்வாக இருப்பது புதுப்பிக்கத்தக்க ஆற்றலாகும். இயற்கை வழங்கும் வளங்களை அழிக்காமல் பயன்படுத்துவதே உண்மையான வளர்ச்சி. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் என்பது இயற்கையால் தொடர்ந்து மீண்டும் உருவாக்கப்படும் ஆற்றல் வளங்களாகும். சூரிய ஆற்றல், காற்றாலை ஆற்றல், நீர்மின் ஆற்றல், உயிரி ஆற்றல் போன்றவை இதற்கான உதாரணங்களாகும். நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் போன்ற எரிபொருட்கள் ஒருமுறை பயன்படுத்தப்பட்டால் மீண்டும் உருவாக பல கோடி ஆண்டுகள் தேவைப்படும். ஆனால் சூரியன், காற்று போன்ற இயற்கை வளங்கள் தொடர்ந்து கிடைக்கக்கூடியவை. அதனால் இவை எதிர்காலத்திற்கான நிலையான ஆற்றல் வளங்களாக கருதப்படுகின்றன. சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஒளியை மின்சாரமாக மாற்றி பயன்படுத்த முடிகிறது. வீடுகள், பள்ளிகள், தொழிற்சாலைகள் என பல இடங்களில் சூரிய மின்சாரத்தை பயன்படுத்தும் வாய்ப்பு அதிகரித்து வருகிறது. காற்றாலை ஆற்றல் மற்றொரு முக்கியமான வளமாகும். காற்றின் வேகத்தை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு குறைந்த ஆற்றல் முறையாகும். திருக்குறள் கூறுகிறது, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. வளங்களை உருவாக்கி பாதுகாத்து முறையாக பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்தை வள்ளுவர் கூறுகிறார். இது இயற்கை வளங்களை பொறுப்புடன் பயன்படுத்துவதற்கும் பொருந்தும். இன்று உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று காலநிலை மாற்றம். நிலக்கரி, பெட்ரோல் போன்ற எரிபொருட்களை அதிகமாக பயன்படுத்துவதால் கார்பன் வெளியேற்றம் அதிகரிக்கிறது. இதனால் பூமியின் வெப்பநிலை உயர்கிறது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை அதிகமாக பயன்படுத்தினால் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க முடியும். இதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். ஒரு சிறிய கவிதை, சூரியன் தரும் ஒளியை சேமிப்போம், காற்றின் சக்தியை பயன்படுத்துவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் இனிய நாளை உருவாக்குவோம். இந்த வரிகள் பசுமையான ஆற்றலின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கின்றன. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்ல பொருளாதாரத்திற்கும் உதவுகிறது. புதிய தொழில்நுட்பங்கள் உருவாகின்றன, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. எதிர்காலத்தில் ஆற்றல் பற்றாக்குறையை சமாளிக்க இது உதவும். ஆனால் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துவதில் சில சவால்களும் உள்ளன. ஆரம்ப முதலீடு அதிகமாக இருக்கலாம், தொழில்நுட்ப வளர்ச்சி தேவைப்படுகிறது. ஆனால் நீண்ட காலத்தில் இது மனித குலத்திற்கு மிகப்பெரிய நன்மையை வழங்கும். மாணவர்களாகிய நமக்கும் இதில் பங்கு உள்ளது. மின்சாரத்தை வீணாக்காமல் பயன்படுத்தலாம். தேவையில்லாத விளக்குகள், மின்சாதனங்களை அணைக்கலாம். சூரிய ஆற்றல் போன்ற மாற்று வழிகளை பற்றி மாணவர்களும் பொதுமக்களும் அனைவரும் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் கூறியுள்ளார், எதிர்காலத்தை மாற்றும் சக்தி இளைஞர்களின் கைகளில் உள்ளது. இளைஞர்கள் இயற்கையை மதித்து செயல்பட்டால் பசுமையான உலகை உருவாக்க முடியும். இன்று நாம் எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடும்போது இயற்கையுடன் இணைந்த வளர்ச்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும். வளர்ச்சி என்பது தொழிற்சாலைகளும் கட்டிடங்களும் மட்டுமல்ல, தூய்மையான காற்று, பாதுகாப்பான இயற்கை, நிலையான வாழ்க்கை ஆகியவையும் ஆகும். ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி, நாம் இன்று தீர்ந்து வரும் எரிபொருட்களை நம்பி வாழப்போகிறோமா, அல்லது எதிர்கால தலைமுறைக்காக இயற்கை வழங்கும் ஆற்றல் வளங்களை பயன்படுத்தப் போகிறோமா? இந்த முடிவு நம் கையிலே உள்ளது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் என்பது ஒரு மாற்று வழி மட்டுமல்ல, அது மனித குலத்தின் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான பாதையாகும். நிறைவாக, இயற்கையை சுரண்டாமல் இயற்கையுடன் இணைந்து வாழ்வதே உண்மையான முன்னேற்றம் என்ற உண்மையை மனதில் கொண்டு புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை ஆதரிப்போம், ஆற்றலை சேமிப்போம், பசுமையான பூமியை உருவாக்குவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: சென்னை மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்க இருப்பது.

இழந்தோம் என்று எண்ணி வாழ்வீர். சென்றது இனி மீளாது, சென்றதனை குறிக்காமல் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி வாழ்வீர் என்ற மகாகவி பாரதியார் சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புதுக்காலை தேடி வருகிறது உங்களை நாடி. நிகழ்ச்சியின் முதலில் காந்தி அஞ்சலி.

தானியத்தில் பதர் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இடம்பெறுகின்றன. டால்ஸ்டாய் பண்ணையில் ஸ்ரீ காலன்பாக் எனக்கு என்றுமே தோன்றாத ஒரு புது பிரச்சனையை என் கவனத்திற்கு கொண்டு வந்தார். பண்ணையில் இருந்த சிறுவர்களில் சிலர் கெட்டவர்கள், கட்டுக்கடங்காதவர்கள் என்பதை முன்பே நான் சொல்லியிருந்தேன். இவர்களில் ஒன்றுக்குமே உதவாதவர்களும் இருந்து வந்தனர். இவர்களுடன் என் குமாரர்கள் மூவரும் சேர்ந்து பழகி வந்தார்கள். என் குமாரர்களின் தரத்தில் இருந்த மற்ற சிறுவர்களும் அதுபோலவே பழகி வந்தார்கள். இது ஸ்ரீ காலன்பாக்குக்கு மிகுந்த கவலையை தந்துவிட்டது. ஆனால் என் குமாரர்களை அடங்கா பிடாரிகளான அந்த சிறுவர்களுடன் சேர்த்து வைப்பது சரியல்ல என்பதிலேயே அவருடைய கவனமெல்லாம் ஈடுபட்டிருந்தது. ஒரு நாள் அவர் மனம் விட்டு சொல்லிவிட்டார் என்னிடம், உங்கள் குமாரர்களை கெட்டவர்களுடன் பழகவிடும் உங்களுடைய முறை எனக்கு பிடிக்கவே இல்லை காந்திஜி. இதனால் ஏற்படக்கூடிய பலன் ஒன்றே ஒன்றுதான், இந்த கெட்ட சகவாசத்தினால் அவர்களும் கெட்டுப்போவார்கள் என்றார். இந்த

பிரச்சனை அந்த சமயம் எனக்கு மிகுந்த மனக்கலக்கத்தை உண்டாக்கியது. ஆனால் அவருக்கு நான் பதில் சொன்னேன். அது மாத்திரம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என் பிள்ளைகளுக்கும் துஷ்டர்களாக இருக்கும் பிள்ளைகளுக்கும் நான் எவ்வாறு வேற்றுமை பாராட்ட முடியும்? இருதரப்பார் விஷயத்திலும் நான் சமமான பொறுப்பை வகிப்பவன். நான் அழைத்ததன் பேரிலேயே இந்த குழந்தைகள் இங்கே வந்திருக்கிறார்கள். கொஞ்சம் பணம் கொடுத்து அவர்களை நான் போகச் சொல்லிவிட்டால் அவர்கள் திரும்ப ஜோகன்னஸ்பர்கிற்கு ஓடிவிடுவார்கள். தங்கள் பழைய வழிகளிலேயே நடக்க தலைப்பட்டு விடுவார்கள். ஒரு உண்மையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவர்கள் இங்கே வந்திருப்பதனால் எனக்கு ஏதோ நன்மையை செய்திருப்பதாக அவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் நினைத்திருக்கக்கூடும். இங்கே அவர்கள் பலவிதமான அசௌகரியங்களுக்கு உள்ளாக வேண்டியிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் நன்றாக அறிவோம். ஆனால் என் கடமை தெளிவானது. அவர்களை நான் இங்கே வைத்திருக்க வேண்டும். ஆகையால் என் குமாரர்களும் அவர்களுடன் சேர்ந்து அவசியம் வாழ்ந்தே ஆக வேண்டும். மற்ற சிறுவர்களை விட தாங்கள் உயர்வானவர்கள் என இன்றிலிருந்து உணரும்படி என் புத்திரர்களுக்கு நான் போதிக்க வேண்டுமென்று நிச்சயமாக நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். அந்த உயர்வு எண்ணத்தை அவர்கள் புத்தியில் புகுத்துவது அவர்களை தவறான வழியில் செலுத்துவதே ஆகும். மற்ற சிறுவர்களுடன் அவர்கள் பழகுவது அவர்களுக்கு நல்ல ஒழுங்குமுறையை அளிப்பதாக இருக்கும். நல்லது என்னது, கெட்டது என்னது என்பதை அவர்கள் தாங்களாகவே தெரிந்து கொள்வார்கள். என் புதல்வர்களிடம் உண்மையாகவே ஏதாவது நல்லது இருக்குமாயின் அவர்களுடன் பழகுகிறவர்களிடமும் அது பிரதிபலிக்கும் என்று நான் ஏன் நம்பக்கூடாது? அது எப்படியானாலும் சரி, அவர்களை நான் இங்கேதான் வைத்திருக்க வேண்டும். அதில் சிறிது ஆபத்து இருந்த போதிலும் அதற்கு நாம் தயாராகவே இருக்க வேண்டியதே என்றேன் நான். ஸ்ரீ காலன்பெக் தலையை அசைத்து கொண்டார். இதன் பலன் தீமையானதாக இருந்தது என்று நான் நினைக்கவில்லை. இந்த சோதனையினால் என் குமாரர்கள் எந்த கெடுதலையும் அடைந்து விட்டதாகவும் நான் கருதவில்லை. ஆனால் இதற்கு மாறாக அவர்கள் சில நன்மைகளையும் அடைந்தார்கள் என்பதை என்னால் காண முடிந்தது.

0: இடம்பெற்றது காந்தி அஞ்சலி. புத்தம் புது காலையில் இனி
1: தமிழமுதம் வழங்குகிறார் சு கலைமணி அவர்கள்.

0: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
1: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
0: அதே தான்ப்பா, 60 ரூபா.
1: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
0: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
1: அடுத்த வழி,
0: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
1: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
0: அப்படின்னா வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: நேரம் காலை 7:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1200

69 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி இந்த அலைவரிசையில் கேட்கலாம் மதுர தென்றல். மதுர தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் ஒலிக்கிறது கண்டு கொண்டேன் திரைப்படத்திற்காக.

0: இதுவரை கேட்டோம் மதுர தென்றல். இனி தொடர்கிறது தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலனி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில்

0: தேசிய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உலகின் முன்னணி நாடாகவும் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கும் அறிவியல் துறையில் தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உலக அளவில் பருவநிலை மாற்றம், பொது சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம் போன்ற அதிகரித்து வரும் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண்பதில் அறிவியல் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். எல்லை பாதுகாப்பு, எல்லை பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேம்பாடு, கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை ஒன்றிணைந்து மேற்கொள்வதன் மூலம் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் சிறப்பான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எல்லையோர கிராமங்களில் அரசின் நலத்திட்ட உதவிகள் 100% கிடைப்பதை உறுதி செய்வதன் மூலம் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் இடம்பெயர்வதை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையே 31,000 கோடி ரூபாய் செலவில் 1,600 கிலோமீட்டர் தொலைவிற்கு வேலி அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் உரையாற்றிய அவர், திறன் வாய்ந்த பணியாளர்கள், சிறந்த நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பு ஆகியவை இதற்கு பெரிதும் உறுதுணையாக உள்ளது என்று கூறினார். நாடு முழுவதும் உள்ள 2,100 சர்வதேச திறன் மையங்களில் 23 லட்சத்துக்கும் அதிகமானோர் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். இந்த மையங்கள் ஆண்டுதோறும் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு வருவாய் ஈட்டி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பொறியியல், ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு, நிதி, வடிவமைப்பு, தரவு அறிவியல் போன்ற துறைகளில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் இந்த மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். வெளிநாட்டு நிறுவனங்கள் இத்தகைய திறன் மையங்களை இந்தியாவில் அமைப்பதற்கு ஆர்வத்துடன் உள்ளதாக அவர் கூறினார். இத்தகைய மையங்கள் அடுத்த தலைமுறைக்கான தொழில்நுட்பம், உற்பத்தி, நிறுவன மேலாண்மை போன்ற துறைகளின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் போக்குவரத்து துறையில் மாற்றங்களை ஏற்படுத்த உதவிடும் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற பல்முனை போக்குவரத்து குறித்து 3 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதைப்படிவ எரிபொருளை சார்ந்திருப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் செலவு உட்பட பெரும் பொருளாதார செலவுகள் ஏற்படுவதாகவும், இதனை தவிர்க்க மலிவு விலையிலான மாற்று எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சாலை விபத்துகள் குறித்து கவலை தெரிவித்துள்ள அமைச்சர், இதனை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகள் வரும் செப்டம்பர் 1 முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த மாநாட்டில் நாடு முழுவதும் இருந்து 15,000 பேருந்து உரிமையாளர்கள், 250 கண்காட்சியாளர்கள் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆஸ்திரேலிய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை மேலும் வலுவடையச் செய்யும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிற்கு தொடர்ந்து யுரேனியம் வழங்குவதற்கான முடிவு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒப்பந்தம் தூய்மை எரிசக்தி துறையை வலுப்படுத்துவதற்கும், கார்பன் வெளியேற்றத்தில் நிகர 0 என்ற இலக்கை எட்டுவதற்கும் உதவிடும் என்றும் கூறினார். விரிவான பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவது என இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான செயல்பாடுகளுக்கு உதவிடும் வகையில் கடல்சார் பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பேரிடர் மீட்பு, பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் உட்பட பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பிற்கு குவாட் அமைப்பின் செயல்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்தது என இரு நாடுகளும் கருதுவதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் கூறியதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவில்

0: கொள்வதற்கான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் 85% எத்தனால் கலந்த எரிபொருளை லிட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாய் குறைவான விலையில் அறிமுகப்படுத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் மாற்று எரிபொருளுடன் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு இது பெரிதும் பலனளிக்கும் என்று அவர் கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோலை உபயோகிப்பதன் மூலம் வாகனங்களின் எந்திரங்கள் பழுதடைவதாகவும் அவற்றின் செயல்திறன் குறைவதாகவும் கூறப்படும் புகார்களை அமைச்சர் நிராகரித்தார். இதற்கென வடிவமைக்கப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே இந்த 85% எத்தனால் கலப்புடன் கூடிய எரிபொருளை பயன்படுத்த முடியும் என்று திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு அவசரகால மேலாண்மை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று நண்பகல் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த விபத்துக்கான காரணங்களை கண்டறிந்து அதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிக்கிம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஆந்திரா, தெலங்கானா, அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டர்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேத்து மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரசுராம் வெள்ளிப்பதக்கமும், வினோத் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் காலை 7:25.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் PL அழகம்மை அவர்கள். மஞ்சள் காமாலை இருக்கு அப்படிங்கறத நான் உட்பட அநேகரும் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். கல்லீரல் நோய்களுக்கு வயது ஒரு காரணமா?
4: ஒவ்வொரு வயதுலயும் ஒரு ஒரு வகையான கல்லீரல் வியாதி வரலாம். சில நீங்க சொல்ற பிறந்த குழந்தைக்கு இருக்கிற மஞ்சள் காமாலைங்கிறது சில மரபு கோளாறுகள்ல வர்றது. நிறைய வகையான இப்ப சிம்பிளா சொல்லணும்னா என் குழந்தை ஹார்ட்ல ஓட்டையோட பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து மரபு கோளாறு பிறவியிலேயே

0: பிறப்புலயே வளர்ச்சியிலேயே அம்மாவோடைய கருவறையிலேயே சில மாற்றங்கள் அந்த வளர்ச்சியில வருது இல்லையா, அந்த மெட்டபாலிக் டிஸ்பங்க்ஷன் அந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால வரக்கூடிய மஞ்சள் காமாலை தான் பிறப்புலயே சின்ன பிள்ளையிலே ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசத்துலேயே வர மஞ்சள் காமாலை அதனால வருது. இந்த ஒரு வகையான காரணங்களும் ஒரு வகையான ஏஜ்ல வரலாம். இப்ப பொதுவா ஆல்கஹால்னா ஒரு 30-40 வயசுல இருக்கிற ஆண்கள்ல நம்ம பாக்குறோம். இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ்ங்கிறது வந்து சிம்பிள் ஃபேட்டி லிவர்ங்கிறது 20-30 வயசுல இருந்து ஆரம்பிச்சிருது. பட் ஃபேட்டி லிவர்னால வரக்கூடிய தீவிரமான கல்லீரல் வியாதி கிரானிக் லிவர் டிசீஸ்ங்கிறது பொதுவா 60-70 வயசுல பாக்குறோம். 60 அண்ட் அபவ்ல காமனா பாக்குறோம். இந்த ஹெபடைடிஸ் ஏஇ அதெல்லாம் சாப்பாடு மூலமா தண்ணி மூலமா பரவுறது, அதுவும் வந்து இள வயது காரங்களுக்கு நடுவுல தான் அதிகமா பாக்குறோம். இந்த பிசிங்கிறது வந்து இள வயது காரங்களுக்கு நடுவுல அதிகமா பாக்குறோம். ஸோ என்ன காரணத்தினால அந்த லிவர் வியாதி இருக்குங்கிறத பொறுத்து எந்த வயதுல அது வெளிப்படுதுங்கிறது இருக்கு. ஈவன் சில்ட்ரன் கேன் டெவலப் ஹெபடைடிஸ் ஏங்கிறது தண்ணி மூலமா வருதுங்கிறோம். அப்ப 5 வயசு பிள்ளைக்கும் வரலாம், 10 வயசு பிள்ளைக்கும் வரலாம். ஸோ என்ன காரணங்கிறத பொறுத்து எந்த ஏஜ்ல வருதுங்கிறது இருக்கு. பட் காமனா நம்ம வந்து ஒரு லிவர் வியாதி பேஷண்ட் அப்படின்னா பொதுவா 30-40 இயர்ஸ் ஆல்கஹால், 60-70 இயர்ஸ் தான் ஃபேட்டி லிவர். இதுதான் நம்ம ரெகுலரா பாக்குறோம்.
1: கல்லீரல் நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு உங்களோட கருத்து என்ன டாக்டர்? இது பொதுமக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கு? பொதுவா சோசியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அதிகமா இருக்கக்கூடிய மேற்தரப்பு மக்களுக்கே இதை பத்தின விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டாலும் இதற்கான பதில் நீங்க கொடுத்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் கேட்கிறேன்.
0: விழிப்புணர்வு இல்ல, ஹார்ட் டிசீஸ்க்கு இருக்கிற விழிப்புணர்வுல 10% கூட கல்லீரல் டிசீஸ்க்கு இல்ல. ஹார்ட் டிசீஸ்க்கு நல்ல விழிப்புணர்வு இருக்கு. சாதாரண ஒரு இந்த இருதய வியாதிக்குரிய விழிப்புணர்வுல 10% கூட கல்லீரல் வியாதிகளுக்கான விழிப்புணர்வு மக்களிடையே இல்ல. அதுதான் உண்மை. இப்ப ஹார்ட்னா நம்ம எல்லாருக்கும் ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது, எங்க அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து எனக்கு வந்துடக்கூடாது, நான் வந்து இதை பண்ணணும் அது பண்ணணும், ஹார்ட் டாக்டர் அட்வான்ஸா பாத்தரணும், அப்பப்ப ஹார்ட் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற, நான் ஃபுட்டை கண்ட்ரோலா இருக்கணும், சக்கரை கண்ட்ரோலா வச்சுக்கணும், வெயிட்ட கண்ட்ரோல் பண்ணணும், நான் எக்ஸசைஸ் பண்ணணும், இதெல்லாம் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியுது. இப்ப வீட்டுல ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக்னா அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து உடனடியா அவேர்னஸோட அந்த ஹார்ட் வியாதியை தவிர்த்துக்கிறதுக்கோ ஹார்ட் வியாதியை ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சுக்கிறதுக்கோ விழிப்புணர்வோட வந்துடுறாங்க. ஆனா இதே வந்து லிவர் டிசீஸ்ல நடக்க மாட்டேங்குது. நம்ம என்னதான் எஜுகேட் பண்ணாலும் அண்ணனும் அல்கா லிவர் டிசீஸ்ல வந்து இறந்து போவாரு, தம்பியும் அல்கா லிவர் டிசீஸ்ல வந்து இறந்து போவாரு. இதெல்லாம் நிறைய தடவை நாங்க பாக்குறது. அதே மாதிரிதான் ஃபேட்டி லிவரும். அம்மா அப்பா 60-65 இயர்ஸ்ல ஃபேட்டி லிவர் டிசீஸ்னால வந்து சீரியஸான லிவர் வியாதியில அட்மிட் ஆயிருந்தாங்கன்னா இந்த பசங்களுக்கு நாங்க சொல்லுவோம், அப்பா உங்களுக்கும் இந்த மரபு இருக்கு, உங்களுக்கு பின்னாடி ஃபேட்டி லிவர் டிசீஸ்னால சீரியஸான லிவர் டிசீஸ் வரலாம், இன்னைக்கே நீங்க வந்து உங்களுடைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய சுகரை செக் பண்ணுங்க, கொலஸ்ட்ரால் செக் பண்ணுங்க, வெயிட்ட குறைங்க, சாப்பாடுல கவனம் வைங்க, உங்களுக்கு 15-20 வருஷத்துல உங்களுக்கும் லிவர் வியாதி வரலாம்னு நம்ம எவ்வளவுதான் எஜுகேட் பண்ணாலும் அது வந்து ப்ராப்பரான அவேர்னஸ் கல்லீரல் வியாதி தான் மிகப்பெரிய வியாதிங்கிற ஒரு அந்த தாக்கம் வந்து மக்களிடையே இல்லாதனால நம்ம சொல்ற அட்வைஸ் அவங்களுக்கு முழுமையா சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போக மாட்டேங்குது. அன்றைய நிமிஷத்துக்கு எடுத்துக்கிறாங்களே ஒழிய அதை லாங் டேர்முக்கு ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இதே ஹார்ட் டிசீஸ்னா எல்லாரும் பயந்துடுறாங்க. ஏன்னா ஹார்ட் டிசீஸ்னா ஒரு மொமெண்ட்ல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருவோம் அப்படிங்கிற ஒரு பய உணர்வு இருக்கிறதுனால அந்த விழிப்புணர்வு அவங்களுடைய பகுதியா பதிஞ்சிருது. வேற லிவர் டிசீஸ் வந்து ஒரு மொமெண்ட்ல சாகடிக்கிற வியாதி இல்ல, போட்டு பார்த்து சாகடிக்கிற வியாதி. அதனால வந்து அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாதனால அந்த பதிவு வந்து அவங்களுக்குள்ள போக மாட்டேங்குது. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அட்லீஸ்ட் ஒரு சில பேருக்கு கல்லீரல் வியாதியை பத்தின அவேர்னஸ் கொடுத்துச்சுன்னா அதுதான் நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு பேசுறதுடைய பெனிஃபிட். உடம்புடைய ஹெல்த் இருந்தாதான் லைஃப் நல்லா இருக்கும். உடம்புடைய ஹெல்த்ங்கிறது தான் கல்லீரல் ஹெல்த்துமே, இட்ஸ் இன்டர்சேஞ்சபிள். ஸோ உங்களுடைய கல்லீரல் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியா இருக்கணும். ஃபுட்டை கவனமா சாப்பிடுங்க, பார்த்து சாப்பிடுங்க, தேவையான அளவு சாப்பிடுங்க, நல்ல விஷயங்களை மட்டும் சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. வாக்கிங் எக்ஸசைஸ் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நல்ல பிசிக்கலி ஆக்டிவா இருங்க. ஒரு பிள்ளை ஏறதுக்கு பதிலாக படியில் ஏறுங்க, அந்த மாதிரி நல்ல பிசிக்கலி ஆக்டிவா இருங்க. முடிஞ்சா அடிஷனலா எக்ஸசைஸையும் சின்ன வயசுல இருந்தே உங்களுடைய ஹேபிட்டா மாத்திக்கோங்க. மது பழக்கத்தை தவிருங்க. இது மூணும் தான் நம்ம கல்லீரல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு மிக மிக முக்கியமான விஷயம். சரிவிகித பேலன்ஸ்டு ஃபுட் இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். தேங்க்யூ சோ மச். எவ்வளவு பேரை ரீச் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
1: உடன் உரையாடிய நான் விக்னேஷ் அர்ஜுனன். இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளித்தார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் PL அழகமை அவர்கள்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: நேரம் காலை 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு காடு, நல்ல மரம்லாம் செழித்து இருந்தது. அப்படிப்பட்ட காட்டில் ஒரு சாது இருந்தார். அவர் எப்படின்னா எப்பவும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார். ஏன்னா அவருடைய இருப்பிடமே அதுதான். அவர் என்ன பண்ணுவார், 3 கல் வச்சுருந்தார். செங்கல் மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். எதுக்கு அந்த 3 கல்லுன்னா அதுதான் அவருடைய படுக்கை. அதாவது தூங்குறப்ப ஒரு கல்லை தலைக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை இடுப்புக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை காலுக்கு கீழே வச்சுக்குவார். உடம்பை வந்து ஒரு அப்படியே ஒரு தகட்டால் மூடிக்குவார், அப்படியே தூங்கி போயிடுவார். மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, அவர் உடம்பு வந்து 3 கல் மேலே இருக்குதா, அதனால் தண்ணி

0: இந்த அடியில் ஓடி போடும், உடம்பு நனையாது. மேலே தகடு இருக்கிறதுனால மழையும் உடம்புல படாது, அவர் தூக்கமும் கிடையாது, நிம்மதியாக தூங்குவார். பகலில் அந்த மூணு கல்லையும் ஒரு சேர ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அது மேலே உட்காந்துக்குவார். அதனால் பாம்பு பூச்சி எதுவும் அவரை வந்து தொந்தரவு பண்ணுறதில்லை, அது பாட்டுக்கு நகர்ந்து போயிடும். அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பார். யாராவது எதையாவது கொண்டுகிட்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவார் அவ்வளவுதான். ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான். அந்த வழியாக வந்தப்போ இந்த சாது படுத்துருக்கிறத பார்த்தான், பரிதாபப்பட்டான். ஐயோ பாவம், இவர் இப்படி இந்த கல் மேலே உடம்பை வச்சுக்கிட்டு தூங்குறாரு, என்ன பாடுபடுவார். இவரை நாம் வந்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சுகமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுப்போம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சான். அப்படி நினச்சிக்கிட்டே அரண்மனைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு பல்லக்கையும் ரெண்டு சேவகர்களையும் காட்டுக்கு அனுப்பி அந்த சாதுவை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். இவங்க போய் அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க. எனக்கு என்னத்துக்கு அரண்மனை வாசம் அப்படின்னார். இருந்தாலும் மன்னர் உத்தரவு, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாங்க இவங்க. சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் புறப்பட்டார். புறப்படும் பொழுது என்ன பண்ணாருன்னா, மறக்காமல் அந்த மூணு கல் ஒரு தகடு அதையும் எடுத்து பல்லக்கில் வச்சுக்கிட்டார். என்னத்துக்கு இதையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்கல, பேசாமல் அவரை அழைச்சிட்டு போய் அரண்மனையில் விட்டுட்டாங்க. அரசன் ஓடி வந்தான், வரவேற்றான், அறுசுவை உணவு படைத்தான். அவர் படுக்கிறதுக்கு தங்க கட்டில், பட்டு மெத்தை, இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சான். இங்கே படுத்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு போயிட்டான். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான், சாது படுத்துருக்கிறார். எப்படி தெரியுமா, அந்த பட்டு மெத்தை மேலே மூணு கல்லையும் வச்சு வழக்கம் போலவே அது மேலே படுத்துருக்கிறார், அதுக்கு மேலே தகடு. அரசன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன சுவாமி இப்படி அப்படின்னா, சாது சொன்னார், எனக்கு வந்து தேவையும் இல்லை குறையும் இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி தான் அப்படின்னார். மகிழ்ச்சிங்கிறது தங்க கட்டிலேயோ பட்டு மெத்தையிலேயோ இல்லை, அது வந்து மனசில் இருக்கிற ஒரு விஷயம். உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி வந்து மனப்பக்குவம் அப்படிங்கிறது அந்த அரசனுக்கு புரிஞ்சு தான். இந்த காலத்தில் ஒரு சாமியார், அவரை தேடி ஒரு சீடன் வந்தான். அங்கே என்னாச்சு தெரியுமா, சுவாமி எனக்கு நிம்மதி வேணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டான். சாமியார் நிமிந்து பார்த்தார், அப்புறம் சொன்னார், நீ ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, அதையெல்லாம் திருப்பி கொடுத்தா தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னார். இவனுக்கு ஆச்சரியம், அது எப்படி சாமி அவ்வளவு கரெக்டாக நான் கடன் வாங்கினதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, உனக்கு கடன் கொடுத்து சாமியாராக போனதே நான் தான்ப்பா, அதனால தான் இந்த கதிக்கு வந்தேன், என்கிட்டயே வந்து நிம்மதிக்கு வழி கேட்குறிய, அதுதாண்டா வேதனை அப்படின்னாராம் அவர்.
1: இதுவரை கேட்டோம் இன்று ஒரு தகவல், வழங்கினார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் காலை 7:35. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஒலிக்கிறது பகவதி திரைப்படத்திற்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில்

0: பழசு ஆட்சி நேரம் என்பது வயதுகால பழசு முத்து முத்தம் போடவா வரக்க புத்தம் புதுசு.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: இதுவரை இணைந்திருந்தோம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: 8 மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த

0: ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 8:02. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி இந்த அலைவரிசையில் தொடர்கிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் ஒலிக்கிறது நேருக்கு நேர் திரைப்படத்திற்காக.

0: டிராபிக் சிக்னல் மாறப்போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
1: ஒருமா பைய போவோம்.
0: என்னப்பா நீ கோட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
1: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
0: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு. சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: இனி தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Sunil Verma. The headlines. India and Australia agree to operationalize their civil nuclear cooperation agreement, paving the way for uranium exports to India. Prime Minister Narendra Modi to arrive in Auckland today on a two-day visit to New Zealand. Home Minister Amit Shah says secure border, prosperous border region and vigilant society together can make the country secure. Maharashtra government forms 7-member committee to draft uniform civil code for the state. Iran's late supreme leader Ayatollah Ali Khamenei buried in Mashhad 4 months after US-Israeli strikes killed him. France storm into semi-finals of FIFA World Cup after defeating Morocco 2-0. And in men's cricket, England beat India by 9 wickets in 4th T20 international to take 3-0 lead in 5-match series. India and Australia have agreed to operationalize their civil nuclear cooperation agreement, paving the way for uranium exports to India. The two countries also unveiled key initiatives to strengthen defense and maritime security ties during Prime Minister Narendra Modi's talks with his Australian counterpart, Anthony Albanese. The adoption of the India-Australia Joint Declaration on Defence and Security Cooperation and India-Australia Maritime Security Collaboration Roadmap were among the major outcomes of the third India-Australia Annual Summit in Melbourne yesterday. In a joint press statement after the talks, Prime Minister Modi said, "The Indo-Pacific is not just a meeting point of two oceans, but showcases the shared aspirations of like-minded democracies like India and Australia."
4: हमारे मैरिटाइम सिक्योरिटी कोलैबोरेशन रोडमैप से इंडो पैसिफिक में हमारे साझा प्रयासों को नई ताकत मिलेगी. हम शिप बिल्डिंग, शिप रिपेयर और मेंटेनेंस में भी मिलकर आगे बढ़ेंगे. फ्रेंड्स, हमने कई क्षेत्रीय एवं अंतर्राष्ट्रीय मुद्दों पर भी विस्तार पूर्वक चर्चा की.
3: Later, briefing the media, Foreign Secretary Vikram Misri said both sides finalized the administrative arrangement for a long-term supply of Australian uranium to India. The agreement is expected to strengthen India's clean energy program and support its net zero goals.
5: The two countries have similar aspirations and a shared approach to ensure a free, open and prosperous Indo-Pacific region. One of the key outcomes today, adoption of the Joint Declaration on Defence and Security Cooperation, as well as an India-Australia Maritime Security Collaboration Roadmap. We also have the administrative arrangement for enabling the supply of uranium from Australia to India.
3: Prime Minister Modi met Leader of the Opposition Angus Taylor in Melbourne today. Our correspondent reports that the two leaders discussed bilateral ties and political cooperation.
6: The meeting highlights the deep bipartisan support that India-Australia relationship enjoys within the Australian Parliament. Backing the strategic partnership, the opposition leader has called Prime Minister Narendra Modi a true friend of our nation and strongly advocates for strengthened ties to defend sovereignty and support India-Pacific stability. Aligning with key summit outcomes, Taylor supports the export of Australian uranium to India for peaceful purposes and backs collaborative technological efforts like the International Solar Alliance. This dialogue ensures continuous rock-solid cooperation.

மலையாள பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இனி பாடல் ஒலிக்கிறது. ரட்சகன் திரைப்படத்திற்காக பி. உன்னிகிருஷ்ணன், ஹரிணி மற்றும் உதித் நாராயணன் குரல்களில்.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். இனி மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இந்தியன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்களில்.

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். பாண்டி லட்சுமி பிரியா.
1: தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் கோலேரி ஜி வினோத்குமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். சின்னராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில். கற்பக மனோகரா என்ற பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் மலையமாருதம், கண்டச்சாப்பு தாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆனந்தாம் கிருதகர்ஷினி ராகம் அமிர்தவர்ஷினி ஆதித்தாளம் முத்துசாமி தீட்சிதர் கிருத்தி.

நேரம் இப்பொழுது 9:28 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் கோலேரி ஜி வினோத்குமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சின்னராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் அடுத்து துளசி தள முலச்சே என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மாயாமாளவ கவுளை, ரூபக தாளம்

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவைத் பயணத்தை முடித்துக்கொண்டு ஓமன் சென்றடைந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஷேக் அகமது அல் மஸ்கரி வரவேற்பளித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நாட்டை கட்டமைக்கும் பணிகளில் அறிஞர்கள் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் வீரர்களின் தகுதி தேர்வு நடைமுறைகள் குறித்த விவரங்களை வெளியிடுமாறு தேசிய விளையாட்டு கூட்டமைப்புக்கு மத்திய விளையாட்டு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 10:02. மிகுந்த உற்சாகத்துடனும் புன்னகையுடனும் காலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரம் 10:07. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து மனோ குரலில்

நேயர்கள் இணைந்திருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இணைந்த கைகள் திரைப்படத்திலிருந்து தீபன் சக்கரவர்த்தி மற்றும் வித்யா குரல்களில்

0: கண்ணமாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப

0: நான் செய்யவே மாட்டேன்.
1: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
2: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் காலை 10:19. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து மின்மினி குரலில்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரோஜாவனம். ஹரிஹரன் குரலில் கேட்டோம் நேயர்களே. நேரம் 10:29. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. காற்றலைகளில் வலம் வரும் அடுத்த பாடல் சம்சாரம் அது மின்சாரம் படத்திலிருந்து கே.எஸ். சித்ரா குரலில்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேரம் காலை 10:35. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சந்தன காற்று திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் குரலில்.

நேரம் 10:40. நேயர்களின் செவிகளில் மென்மையான கானங்களாய் ஒலித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சத்யா படத்திலிருந்து கமலஹாசன் மற்றும் குழுவினர் குரல்களில் கேட்கலாம்.

ரப்பா தகுதி

0: போட்டா
1: வடியுது
0: கேட்டா
1: வெடியுது விடியுது விடியுது
0: பாத்தா
1: தெரியுது தெரியுது
0: உலகிது கேட்டா
1: புரியுது உரியுது புரியுது
0: போட்டா
1: வடியுது வடியுது
0: துணிஞ்சவன் கேட்டா
1: வெடியுது விடியுது விடியுது
0: பாத்தா
1: தெரியுது தெரியுது
0: உலகிது கேட்டா
1: புரியுது புரியுது புரியுது
0: பாரத நாட்டுக்கு ஒரு கோட்டை சுவனாவாக ஆயிரம் வேதங்களும் வாதங்களும்
1: சூடாக
0: போட்டா
1: வடியுது வடியுது
0: துணிஞ்சவன் கேட்டா
1: விடியுது விடியுது விடியுது
0: பாத்தா
1: தெரியுது தெரியுது
0: உலகிது கேட்டா
1: புரியுது புரியுது புரியுது
0: பாப்பா
1: தகுடி குடகுடி
0: குடகுடகுடகுடி
1: குடகுடி
0: குராப்பா
1: தகுடி குடகுடி
0: குடகுடகுடி
2: நேரம் 10:45. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்து நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சீவலப்பேரி பாண்டி திரைப்படத்திலிருந்து கே.எஸ். சித்ரா குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்த பாடல் ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோஹெர்ட்ஸின் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நிறைவான பாடலாக சிகப்பு ரோஜாக்கள் படத்திலிருந்து எஸ் ஜானகி மற்றும் எம் வாசு குரல்களில்

0: இதுவரை கேட்டது எனக்கு பிடித்த பாடல். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1269 கிலோஹெர்ட்ஸின். இனி வருவது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பரஸ்பரம் ஒத்துழைக்க வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நாட்டை கட்டமைக்கும் பணிகளில் அறிஞர்கள் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கேட்டுக் கொண்டுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மனித விலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இது தொடர்பான கருத்தரங்கை இன்று தொடங்கி வைத்து அமைச்சர் பேசினார். மனித விலங்கு மோதல் சர்வதேச பிரச்சினையாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு K.T. Vardhan சிங் கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளிக்கூட வகுப்பறைகள் மற்றும் நியாயவிலை கடைகளை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று திறந்து வைத்தார். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று BJP வலியுறுத்தியுள்ளது. வேலூர் சிப்பாய் புரட்சி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 11:02.
1: ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் பங்கேற்று நம்முடன் தன் படைப்புகள் பற்றி பேச இருக்கிறார் எழுத்தாளர் லட்சுமி சிவகுமார் அவர்கள். வளமான வண்டல் மண் கொண்ட தஞ்சாவூரில் வசித்து வரும் இவர் வளமான கதைகளுக்கும் நாவலுக்கும் சொந்தக்காரர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து

0: கழகத்தில் 10 ஆண்டுகள் நடத்துனராக பணியாற்றியுள்ளார். இப்படிக்கு கண்ணம்மா நியமம் போர்ச்சுகீசியனின் விரல்கள் எஸ்எம்ஜி 615F என்கிற செயற்கை உளவாளிக்கு தெரிந்த 7 காரணங்கள் ஆகிய 4 நாவல் நூல்கள் லங்கூர் சிறுகதை தொகுப்பு 1 வெளிவராமலும் போகக்கூடிய குவர்டி கீபோர்டிலிருந்து கவிதை தொகுப்பு 1 என இதுவரை 6 நூல்களை எழுதியுள்ளார். முடிவிலி பதிப்பகம் 1 நடத்தி வருகிறார். உலக சினிமா ஆர்வலர், அட்டை பட வடிவமைப்பாளர் என பன்முக திறமை உள்ளவர். நேயர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, எப்படி நீங்கள் வாசிப்பு உலகத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா?
1: கண்டிப்பாக. ஹானஸ்டாக சொல்லணும்னா அது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். 2003 ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டில் எனக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி. அந்த சிவியர் இன்ஜுரிக்கு அப்புறம் ஆஃப்டர் சர்ஜரி நான் வீட்டுக்குள்ளே முடங்குற மாதிரி சூழ்நிலை ஆகிடுச்சு. அங்கேருந்து தொடங்கினதான் என்னோடய வாசிப்பும் எழுத்தும்.
0: ஐயா, இப்போ நீங்கள் வாசிப்பு எழுத்து ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் தொடங்குனீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சிறுவர் மலர், வாரமலரில் வரக்கூடிய கதைகளை படிக்கிறது இல்லை துணுக்குகளை படிக்கிறது தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த தொடக்க கால வாசிப்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன்.
1: ஆரம்ப காலங்களில் அது மாதிரி வசிக்கிறது தான் உண்டு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வேலையை அது சார்ந்து ஓட ஆரம்பித்ததுனால அந்த வாசிப்பு தடைப்பட்டுச்சு. இந்த காலகட்டங்களில் தான் வாசிப்பு கொஞ்சம் தீவிரமானுச்சு. 2003 அப்புறம் தான் தீவிரமானுச்சு.
0: உங்களது கதைகள்லாம் வந்து எப்படி உருவாகுது, அப்புறம் இந்த கதையை எழுதலாம் அப்படின்னு நீங்கள் எந்த நேரத்தில் முடிவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லலாமா?
1: பெரும்பாலும் என்னோட கதைகள் வந்து என்னோட கனவுலேருந்து உருவாகிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா என்னோட கனவு தடைபட்டு நான் விழிக்கிறப்பெல்லாம் அப்போதைக்கு நான் கண்ட கனவை வந்து நான் வந்து குறிப்புகளாக எடுத்துக்கிறது பழக்கமாக வச்சிருந்து அதுலேருந்து தான் நான் எழுதுறேன். சில காட்சிகள், சில சித்திரங்கள் மூலமாக கூட என்னோட கதைகள் உருவாகுது. ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா, அந்த நடத்துனர் ஓரம் கட்டப்படுறதோட அவரோட கனவுல அவர் வந்து ஒரு தேர்வு அறையில் தேர்வு எழுதிக்கிட்டு இருப்பாரு. மற்ற பசங்கள்லாம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. இவர் எழுத முயற்சி பண்ணுவார், இவரால் எழுதவே முடியாது. பேர்க்கும் பேனா கையிலேருந்து கீழே விழும். இப்படி ஏதோ ஒரு அமானுஷ சக்தி தன்னை வந்து எழுத விடாமல் தடை பண்ணுறதா அவர் நினைப்பார். இந்த நேரத்தில் வந்து அந்த தேர்வாளர் வந்து நேரம் முடிஞ்சிருச்சுன்னு பேப்பரை அவர்கிட்ட கேட்குறப்ப அவர்கிட்ட இந்த பையன் வந்து கெஞ்சுவார், ஒரு 5 நிமிஷத்தில் நான் எழுதிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு சம்மதிக்க முடியாதுன்ட்டு அவர் பேப்பரை வாங்கினதுக்கப்புறம் திருக்கிட்டு அவர் முழிச்சிடுவார். இந்த முழிச்சிடுறாருல்ல, அவர் தான் நான். இதை நான் வந்து கதையாக எழுதி பார்க்கணும்னு முடிவு பண்ணி அதுதான் ஃப்ராய்டுடன் விவாதம்னு ஒரு கதையாக நான் எழுதினேன்.
0: அந்த ஃப்ராய்டுடன் ஒரு விவாதம், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த லங்கூர் சிறுகதை தொகுப்பில் வரக்கூடிய அந்த தலைப்புகள்லாம் இருக்கு இல்லைங்க, அதாவது நீர்ம நிலையில் இருப்பவன், பாவ குறியீடு, முகாம் ஓவியங்கள், முக்கியமாக பிடிப்புங்கிற அந்த சிறுகதை இருக்குல்ல இல்லையாப்பா, இந்த மாதிரி தலைப்புகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அது முக்கியமாக நீர்ம நிலையில் இருப்பவன் எப்படிங்க இப்படி ஒவ்வொரு கதைக்கு தலைப்புகள் வித்தியாசமா இருக்கு, அது சொல்லுங்களேன்.
1: என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கதை எழுதுறது காட்டியும் அந்த கதைக்கான தலைப்பு வைக்கிறது தான் பெரிய சவாலா இருந்திருக்கு. எனக்கு சில நேரங்களில் வந்து அந்த கதையோட போக்கே அதை உள்வாங்கிட்டு இருந்திருக்கு, அது கேட்டு வாங்கிக்கும் சமயங்கள்ல. தலைப்புக்காகவும் நான் யோசிக்கிறது உண்டு. சில கதைகளை வந்து தலைப்புக்காகவும் எழுதியிருக்கேன். அந்த மாதிரி எழுதப்பட்டதான் அவன் என்று இருப்பது நான்.
0: அப்படிங்களா? அதாவது நீங்க இந்த அவன் என்று இருப்பது நான் அப்படின்னு அந்த கதை சொல்றீங்களா? எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நீங்க ஒரு நடத்துனர், அப்புறம் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமெல்லாம் நீங்க வீட்லயே தான் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வெவ்வேறு வாழ்க்கை அனுபவங்கள் கிடைச்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எனக்கு ஏற்படுது. ஆனா உங்களுக்குரிய வாழ்க்கை அனுபவம் உங்களுக்கு தான் தெரியும். எப்படிதான் இவருக்கு வந்து இப்படியான வெவ்வேறு கதைக்களன்கள் கிடைக்குது? முக்கியமா இந்த லங்கூர், அது வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல நடக்குது. நீங்க சொல்லக்கூடிய அவன் என்று இருப்பது நான் தான்ங்கிறது தஞ்சாவூர்ல உங்க வீட்டுக்கு பின்னாலதான் நடந்திருக்குமோ அப்படின்னு எல்லாம் நினைக்க தோணுது. எப்படி வித்தியாசமான கதைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: கனவுலேருந்து நான் அந்த கரு எடுக்கிறது தான், அப்படிதான் நான் என்னோட கதையை கட்டமைச்சு கொண்டு போறேன். அதுக்கு நான் ரொம்ப மெனக்கெடுவேன். ஒரு குறிப்பு கிடைச்சிருச்சுன்னு அவசர அவசரமா ஒரு கதையை நான் எடுத்துறது இல்லை. அதுக்காக ரொம்ப மெனக்கெடுவேன். ஒரு 20 பக்கத்துல ஒரு சிறுகதை எழுதணும்னா அதுக்கு வந்து எனக்கு வந்து 1 மாசமாவது ஆகும். அந்த மெனக்கெடல் தான் நீங்க சொல்ற அந்த இதை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். நான்
0: மகிழ்ச்சியை கொடுக்குது, ஏன்னா அந்த கதையை படிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க.

0: பிடிச்ச புத்தக எழுத்தாளர் பத்தி எங்களோட பகிர்ந்து கொள்ளலாமா?
1: அப்படி ஒரு பட்டியலுக்கு வந்து நான் எப்போதுமே தயாரா இல்லை. இருந்தாலும் எனக்கு பிடிச்ச, என்னை எழுத தூண்டுற ஒரு எழுத்தாளரை நான் சொல்லணும்னா ஹாருகி முரகாமின்னு ஜப்பானிய எழுத்தாளர். அவர் நான் எப்போ வந்து எழுத முடியாமல் தடைப்பட்டு நிற்கிறேனோ அவருடைய

0: எழுத்தை படிக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு எழுதக்கூடிய சிந்தனையை தூண்டுது அந்த எழுத்து. பெரும்பாலும் அவரோட கதைகள் வந்து நேர்வழியில சொல்லப்படுறது இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த எழுத்துக்கான வசீகரம் வந்து என்னை எழுத தூண்டுறதா நான் பாக்குறேன். அதனால அந்த எழுத்தாளர் நான் சொல்லலாம்.
1: இன்றைய இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வாசிக்கிறது இல்ல, செல்போன்லயே நிறைய விரயம் பண்றாங்க அப்படின்னு நம்மளை போன்ற பெரியவர்களுடைய குற்றச்சாட்டாவே இருந்துட்டு வருது. அவங்க வந்து வாசிப்பு உலகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி சில புத்தகங்களை பரிந்துரை செய்ய இயலுமா?
0: இன்றைய வாழ்க்கை முறை வந்து நம்மளோட வேல்யூ சிஸ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டு இருக்கதா நான் நினைக்கிறேன். இது வந்து குடும்ப வன்முறைக்கான பாதையை திறந்து விடக்கூடிய போக்கு இருக்கதா இதுல நான் பாக்குறேன். இதுக்கு நாம எல்லாருமே காரணமா இருந்திருக்கோம். அதனால இந்த மாற்றத்துக்கு பொறுப்பெடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கும் இருக்கு. இந்த இளைஞர்களுக்கு வந்து கல்வியை கடந்த இலக்கிய வாசிப்பு வந்து அவசியமா தேவைப்படுது நான் நினைக்கிறேன். பொதுவா இளைஞர்கள் எல்லாருமே வாசிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்பல. ஆனா விதிவிலக்குகளை கடந்த பெரும்பான்மையை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில கல்வியை கடந்த இலக்கிய வாசிப்பை நோக்கி இளைஞர்களை நாம திருப்பணுங்கிறது என்னோட கருத்து. அந்த ஆர்வத்தை தூண்டுறதுக்காக

0: நமக்கும் இருக்கு. இந்த இளைஞர்களுக்கு வந்து கல்வியை கடந்த இலக்கிய வாசிப்பு வந்து அவசியமா தேவைப்படுது நான் நினைக்கிறேன். பொதுவா இளைஞர்கள் எல்லாருமே வாசிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்பல. ஆனா விதிவிலக்குகளை கடந்த பெரும்பான்மையை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில கல்வியை கடந்த இலக்கிய வாசிப்பு நோக்கி இளைஞர்களை நம்ம திருப்பணுங்கிறது என்னோட கருத்து. அந்த ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு புத்தகத்தை பரிந்துரைக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அந்த வாசிப்பு முறைய வந்து வாழ்க்கை முறையா மாற்றி தரணும் அவங்களுக்கு அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன்.
1: இந்த நியமம் நாவல்ல பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் தான் கதாநாயகனா இருக்காரு. இந்த கதாநாயகனுடைய பேரை நீங்க கடைசி வரையும் சொல்லவே இல்லை. நானும் எங்கேயாவது சொல்லியிருப்பீங்களா அப்படின்னு பாக்குறேன். எங்கேயுமே சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் அந்த நாயகனால அந்த நாயகியும் அவங்களோட காதலியும் வந்து நோய்வாய்ப்படுற மாதிரி சொல்றீங்க. அந்த நோயும் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்படி கடைசி வரையும் ட்விஸ்டோட நீங்களா படிச்சு புரிஞ்சுக்கங்கப்பா, இதெல்லாம் நான் ஏப்பா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கதையை நகர்த்திக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்புறம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு சில சமூக குற்றங்களையும் அது ரொம்ப ஆழமாகவும் பேசுது. இந்த நாவலை பத்தி சொல்ல முடியுமா, எப்படி உருவானுச்சு, இதுதான் உங்களோட எழுத்து ஸ்டைலா?
0: நாவல்ல குமாருங்கிற பாத்திரம் ஒண்ணு வரும். அந்த பாத்திரம் வந்து அடிக்கடி என்ன சொல்லணும், வேற எப்படி பிழைக்கிறதா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கும். உண்மையில இந்த வார்த்தைக்கு பின்னால்தான் இந்த சமூகத்தோட அத்தனை குற்றங்களும் நிகழ்றதா நான் பாக்குறேன். இந்த நாவல் உருவாகிறதுக்கு அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். மேலும் என்னோட எழுத்து ஸ்டைல் குறித்து கேட்டீங்க, இது என்னோட எழுத்து ஸ்டைல்ங்கிற உரிமை கொண்டாட முடியாது. ஆனா இது ஒரு புது மாதிரியான கதை சொல்லல் முறைன்னு மொழிபெயர்ப்பாளர் சா தேவதாஸ் குறிப்பிட்டாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு.
1: நியமம் நாவல்ல கதாநாயகன் வந்து தான் கதை சொல்ற மாதிரி இருக்கு. நியம நாவல் வரக்கூடிய கதாநாயகனுக்கும் இது கனவுலதான் இந்த நாவல் நடக்கிற மாதிரி நீங்க கொண்டு போறீங்க. ஆனா ஒரு சிறைச்சாலைக்குள்ள நடக்கிறதெல்லாம் எப்படி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா அவன் இங்கதான் இயங்குறான், அவன் தான் போய் ஜாமீன் எடுக்கிறான், எல்லாம் பண்றான். ஆனா ஒரு சிறைச்சாலைக்குள்ள நடக்கக்கூடிய கான்வர்சேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு எழுதுற மாதிரி எழுதிருக்கீங்க. அதெல்லாம் எப்படிங்க?
0: அதாவது அவன் கனவுல அதை செய்யறான், அவனோட கனவுல அது நடக்குது, அதை தானே அவன் சொல்றான்.

நண்பர்கள் கூட்டம் என் மீது பாயோ.

நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாடென்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாடென்ன பொழுதென்ன நாள் தோறும்

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நம்முடன் இப்படிக்கு கண்ணம்மா, போர்ச்சுகீசியனின் விரல்கள் உள்ளிட்ட நான்கு நாவல்களை தந்த எழுத்தாளர் லக்ஷ்மி சிவகுமார் அவர்கள்.
1: இந்த லங்கூர் சிறுகதை தொகுப்புல நோமோங்கிற ஒரு கதைய எழுதியிருப்பீங்க. அதாவது என்னன்னா, ஒரு இளைஞர் ஒரு செல்போனுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாப்டி. அவங்க அம்மா அப்பா கேட்கிற கேள்விக்கு கூட அவங்களுக்கு வந்து டைரக்டா பதில் சொல்லாம செல்போன்ல தான் பதில் சொல்றாரு. சாப்பிட்டியடா, சாப்பிட்டேன் அப்படின்னு செல்போன்ல தான் பதில் சொல்றாரு. மிரண்டு போறாங்க அவங்க அம்மா அப்பா. அது மட்டும் இல்லாம அவர் இன்டர்வியூக்கு போறாரு. வேலைக்கு ஆள் எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலையும் போய் அவங்களுக்கும் செல்போன்லயும் பதில் சொன்னா. ஆனா அவர் பேசக்கூடியவர் தான். ஏன் இப்படி ஒரு வித்தியாசமான கதை எழுதினீங்க, தெரிஞ்சுக்கலாமா?
2: இந்த கதை வந்து 2016 எழுதப்பட்டதா இருந்தாலும் இந்த கதைக்கான கரு உருவானது வந்து 2009 உருவாயிடுச்சு. அப்பெல்லாம் வந்து ஸ்மார்ட் போன் வராத காலம், நம்ம செல்போனை பார்த்தா அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம்ல. அப்படியான நாட்களில் என்னோட நண்பர் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வந்தப்போ அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கப்போ அவர் கேட்ட கேள்விக்கு வந்து நான் டக்குன்னு செல்போன் எடுத்து ரிப்ளை டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த தாக்கம் தான் இந்த கதை உருவாகிறதுக்கு காரணம். இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியல. இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு இணையத்தில் தேட தேட பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நோமோஃபோபியாங்கிற ஒரு கண்டிஷன்னால இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு தகவல் இருந்துச்சு. அப்புறம் அதே தான் நான் கதையாக எழுதி பார்க்கணும்னு முடிவு பண்ணி எழுதினேன்.
1: உங்களுடைய கதைகளை படிக்கும் போதும் இந்த விவரிப்புகள்லாம் இருக்குல்ல, என்னமோ நான் அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா தோல்ல வந்து பைய போட்டுக்கிட்டு அந்த லைப்ரரி போற காட்சி எழுதிருப்பீங்க. அவரு இந்த படிக்கட்டில் ஏறுறாரு, அங்க போய் பாக்குறாரு யார் இருக்கா. அங்க முன்னாடி அந்த ரெஜிஸ்டர் இருக்கு, உள்ளுக்குள்ள தெரிஞ்சவங்க யாரும் இல்ல, ஆனா ஒரு பாப்பா படிச்சுட்டு இருக்குது அப்படின்னா. அந்த நூலகத்தினுடைய விவரிப்புகள் இருக்குல்ல, அவங்க வீட்டுல அவங்க அப்பா எங்க உட்காந்துருப்பாரு, அவங்க அம்மா சமையல இருக்கிறது, அவன் ரூம் எது, அவன் மாடியிலுக்கு ஏன் போறான், எப்பெல்லாம் போறான், அந்த வீடு, அதுக்கு பக்கத்து வீட்டுல அவன் வந்து இதுக்கு இடையில இன்னொரு பொண்ண பாப்பான், அந்த பொண்ணு கூட லவ் பண்ணுவோம் அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ, அப்ப பக்கத்து வீடா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கற்பனை காட்சி வந்து உங்களோட படிக்கப்படிய காட்சி வந்து நம்மளுக்கே வந்து உருவாக ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி காட்சிப்படுத்தி எழுதுறதுனால எதுவும் திரைப்பட முயற்சி எதுவும் உங்களுக்கு இருக்கா?
2: கண்டிப்பாக அந்த முயற்சி இருக்குது. என்னோட முதல் நாவல் இப்படி கண்ணம்மாவே பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஹாஃபை வந்து ஸ்கிரிப்டாக எழுதி பார்த்தது தான் அது. அதாவது 2007-08 இந்த காலகட்டங்கள். இது ஒரு சினாப்சிஸாக எடுத்து நான் டைரக்டர் ராமு கூட ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜாக அனுப்பினேன். அது அந்த சினாப்சிஸை படிச்சுட்டு சீக்கிரமே கூப்பிட்றேன் சிவா அப்படின்ட்டு ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த ஸ்கிரிப்டை எழுதுறதை அப்படியே விட்டுட்டு நாவலாக எழுதுவோன்ட்டு இப்படி கண்ணம்மாங்கிற பேரில் நாவலாக எழுதி அப்படியே இலக்கிய எழுத்துல தொடர்ந்துருச்சு. சினிமாவுக்கான முயற்சி என்கிட்ட தொடர்ந்து இன்னமும் இருந்துட்டு இருக்கு.

0: அப்புறம் உங்களுடைய அந்த லங்கூர் கதை உத்தரகாண்ட்ல தான் நடக்கு, ஆனா அந்த பாப்பா பேரெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, நன்னிலா. அதே போல வெண்பாவும் யானைங்கிற சிறுகதையில் இருக்கக்கூடிய வெண்பா, எப்படி அழகழகான பேர்களா வைக்கிறீங்க. அவங்க வந்து சக உயிர்கள் மேல, இந்த பூனை, நாய், ஆட்டுக்குட்டி, முயல், கொள்ள பிரியம் இருக்கும். யானைன்னா இன்னும் கொள்ள பிரியம். அவங்க பண்ற அடம் எல்லாம் இருக்குல்ல, அதுல இந்த லங்கூர்ல நன்னிலா பண்ற அடம் இருக்குல்ல, அடே அப்பா, எப்படி அந்த பெண் குழந்தைகளையும் இல்லைன்னா வரக்கூடிய பெண்களையுமே வந்து ஒரு கதாநாயகிகளா உங்களுடைய கதைகள்ல வர்றாங்க, ஏன் தெரிஞ்சுக்கலாமா?
1: இந்த சமூகத்துல வந்து வழக்கமா பின்பற்றக்கூடிய நடைமுறைகளை பகுத்தறிஞ்சு பார்த்து வேல்யூ சிஸ்டத்தை பாதிக்காத வகையில ஒரு மாற்று சிந்தனையை நான் என்னோட படைப்புகள்ல கொண்டு வரணும்னு நினைப்பேன். அந்த முயற்சி தான் இது.
0: ஐயா, அப்புறம் இந்த உங்களுடைய இந்த போர்ச்சுகீசியனின் விரல்கள் அந்த நாவல் இருக்குல்ல, அது முக்கியமா கால்பந்தாட்டத்தை மையப்படுத்தி எழுதியிருக்கீங்க. விரித்தனமா இந்த கால்பந்து போட்டிய ரசிக்கக்கூடிய பிரேசில களமா எடுத்திருக்கீங்க, ஏன் அப்படிங்கறது?
1: விளையாட்டை மையப்படுத்தி ஒரு நாவல் எழுதணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு வந்து விளையாட்டை வந்து உயிரா நேசிக்கிற ஒரு நாட்டுல நடக்கிற கதையா தான் இதை எழுதணும்னு நினைச்சேன். அந்த வகையில நான் வந்து பிரேசில தான் தேர்ந்தெடுத்தேன். எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் கூட இந்த நாவலை படிச்சுட்டு ஒரு வாட்டி என்கிட்ட பேசினப்ப சொன்னாரு, நீ இந்த நாவலுக்கு வந்து எடுத்திருக்க அந்த எழுத்து நடை தான் இந்த நாவலோட வெற்றி காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது.
0: நாஞ்சில் நாடன் ஐயாட்ட இருந்தா பாராட்டு பெறுவது என்பது மிகப்பெரிய சிரமமான காரியம் தான், கூட்டு பாராட்டுறதுனா சிறப்பு. அதே போல லங்கூர் சிறுகதையில முருகவேல் வந்து உங்களுக்கு முன்னுரை கொடுத்திருந்தாரு, ரொம்ப ரசிக்கத்தகத லெவல்ல. அதையே நீங்க வந்து ஒரு சிறுகதை போல வாசிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நல்ல அறிமுகம் கொடுத்திருந்தாரு. ஒரு புத்தகத்துக்குள்ள நுழையறதுக்கான ஒரு நல்ல திறவு போல

0: அதை வந்து பார்க்கலாம். நல்லா எழுதியிருந்தார் முருகவேல் ஐயா. முருகவேல் ஐயா கூட உங்களுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டது?
1: முருகவேல் ஐயா வந்து ஃபேஸ்புக்கில் தான் பழக்கம். அவர் தஞ்சாவூர் வந்திருந்தப்போ ஒரு வாட்டி சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ என்னோட இப்படி கண்ணம்மாங்கிற நாவலை அவர்கிட்ட கொடுத்து வாசிக்க சொன்னேன். வாசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் குட் நாவல் அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தார். மேற்கொண்டு என்ன எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப, நான் என்னோட லங்கூர் தொகுப்பை எழுதி முடிக்கிற நேரம் அது, இது எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி அனுப்புங்க நான் படிக்கிறேன்னு சொல்லி படிச்சு பார்த்தாரு. அப்படியே எங்களோட நட்பு தொடர்ந்துட்டு இருக்கு இன்னமும்.

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் லங்கூர் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் லக்ஷ்மி சிவகுமார் அவர்களுடன் தொடர்ந்து இலக்கியம் பேசுவோம்.
1: SMG 615 எஃப் என்கிற செயற்கை உளவாளிக்கு, அவரும் இயற்கை உளவாளி இல்ல போல, செயற்கை உளவாளிக்கு தெரிந்த 7 காரணங்கள். பெயரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுல வந்து ஒரு 3 குறுநாவல் வச்சிருக்கீங்க, குறுநாவல் தொகுப்பா தான் இருக்கு. இதுல ஒரு இளைஞன் சந்திக்கக்கூடிய 7 காரணங்களை பத்தியும் எழுதியிருக்கீங்க. ஒரு இடத்துல லீனியரா போறீங்க, ஒரு இடத்துல அங்கிட்டு சுத்தி அங்கிட்டு வர்றீங்க, நான் லீனியர், அப்படி விதவிதமா முயற்சி எடுத்திருக்கீங்களே. ஆனா இருந்தாலும் இந்த போக்கு வந்து தடை பண்ணல, நல்லா ஒரு சந்தோஷமா அதை வாசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. எப்படி இப்படி ஒரு கதை சொல்லக்கூடிய போக்கை எடுத்தா மக்கள் வரவேற்பாங்க அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்தீங்க?
2: ஒருவேளை எனக்கு இந்த சினிமா எழுத்துல ஆர்வம் இருக்கிறதுனால அப்படி நான் எடுத்திருக்கலாம். சாதாரணமா ஒரு கதையை சொல்லிட்டு போக கூடாதுன்னு நினைப்பேன். கதையோட கருவில் இருக்க தாக்கத்தை தாண்டி வாசகர்களுக்கு வாசிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கணும் அப்படிங்கிற முயற்சிக்காக ரொம்ப மெனக்கெடுவேன். அப்படி முயற்சி பண்றதுதான், கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன்னு வச்சுக்கீங்களேன். அதனால இந்த முயற்சி கைகூடி வருது.
1: ஐயா, நீங்க இந்த மாதிரி கதை, நாவல், அப்புறம் கவிதையும் விட்டு வைக்கல. வெளிவராமலும் போகக்கூடிய குவட்டி கீபோர்டுல இருந்து அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து ஒரு கவிதையை எங்களுக்கு சொல்லுங்க, அந்த பயணத்தை பத்தியும் கூடுதலா சொல்லுங்க.
2: அந்த குவட்டி கீபோர்டுங்கிறது வந்து ஒண்ணு இல்லை, நம்ம வழக்கமா பயன்படுத்துற அந்த கீபோர்டோட லே அவுட் தான் அது. அது வந்து லட்டின் அமெரிக்கன் லே அவுட்னு வச்சுங்களேன். இந்த கவிதைகள்லாம் வந்து 2007 நான் எழுதப்பட்ட கவிதைகள் தான் அது. இது அவ்வப்போது நான் வந்து எழுதுறப்ப பாத்தீங்கன்னா அந்த கீபோர்டில் எழுதுறதுனால 2007 இந்த தலைப்பு வச்சுட்டேன். ஏன்னா இது கவிதையா வெளி வருமா என்னங்கிற சந்தேகம் எனக்கு அப்பையிலேருந்தே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதான் பாருங்க, 2007 எழுதப்பட்ட கவிதை 2025 தான் வெளியா வந்திருக்கு. எனக்கு அப்பவே இது கவிதை தொகுப்பா வராதுங்கிற எண்ணம்லாம் இருந்துச்சு. அதனால 2007 இந்த பேரை வச்சுட்டேன், வெளிவராமலும் போகக்கூடிய குவர்ட்டி கீபோர்டில் இருந்துட்டு. அதுக்கான காலகட்டங்கள் இந்த 2025 தான் ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதனால அதே தலைப்பையே வச்சு கவிதை தொகுப்பு வெளியிட்டாச்சு.
1: கொரோனா காலம் உங்களுக்கு எப்படி போனது, நீங்க எப்படி சமாளிச்சீங்க?
2: ரொம்பவே சிரமமான காலகட்டம் தான் அது. அதை விவரிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கீங்களேன். ரொம்ப கஷ்டமான காலகட்டங்கள். அடிப்படை தேவைகளுக்கு அடுத்தவங்களை எதிர்பார்த்து இருக்கிற சூழலா இருந்தாலும் அந்த நேரத்துல ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அதாவது நம்ம ஒண்ணு கேட்டா வாங்கியாந்து கொடுக்கறதுக்கான ஆட்கள் வந்து அவங்க வருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான சூழலா இருந்துச்சு. ரொம்ப சிரமமான காலகட்டம் தான்.
1: இன்னைக்கு கொரியர் சர்வீஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு, உங்களுக்கு தேவையான புத்தகங்கள்லாம் எப்படி வரவழைச்சு படிச்சுக்கிறீங்க?
2: மொழிபெயர்ப்புகள் நிறைய படிப்பேன். அந்த வகையில எனக்கு தேவையான புத்தகங்கள் வந்து எதிர் வெளியீட்டுல கிடைக்குது. அனுஷ் நண்பர் அவர் தான், அவர்கிட்ட நான் சொன்னேன்னா 2 நாள்ல அனுப்பி விட்டுவார். எனக்கு
1: கவிதையை சொல்லுங்க. வெளிவராமலும் போகக்கூடிய கொட்டி கீபோர்டிலிருந்து.
2: தன்னை வரைய சொல்லிவிட்டு எதிரில் இருந்த சாய் நாற்காலியில் அமர்ந்து கொண்டால் முனியம்மா. என் கையில் தூரிகை எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு கிரேயன் குச்சி மட்டும்தான் இருந்தது. அடிக்கடி அவளை பார்ப்பதும் வரைவதுமாகவே இருந்து கொண்டிருந்தேன். உருவத்தின் ஒழுங்கு வேண்டி அசைவற்றிருக்க சொன்னதை ஆமோதித்தவளுக்கு சிரிப்பு மட்டும்தான் சதி செய்தது. எனக்கான நேரத்திற்கு ஒத்துழைத்தவளுக்கு நன்றியை சொல்லியதும் வேலை முடிந்ததென பெருமையுடன் புருவமேட்டை உயர்த்தினேன். விடுவிடவிடன் ஓடி வந்தவள் என் தலையை அணைத்து கொண்டபடி முத்தமிட்டாள். ஏனெனில் நான் வரைந்தது அப்போது அவள் தந்த முத்தத்தை தான்.

0: ஐயா, இப்போ நீங்கள் முழுக்க எழுத்து வாசிப்பு அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன?
1: நான் கொஞ்சம் சினிமா நிறைய பார்ப்பேன், உலக சினிமாக்கள் கொஞ்சம் பார்க்கறது. இந்த செழியனோட உலக சினிமாக்கள்ங்கிறது விகடனில் தொடராக கொஞ்ச நாள் வந்துச்சு. அவர் நிறைய சினிமாக்களை அறிமுகப்படுத்தினார். அது அந்த காலகட்டங்களில் யூடியூப்பில் கிடைக்கிறத வந்து ரொம்ப தேடி தேடி நிறைய பார்த்துருக்கேன். என்னோட ஹார்ட் டிஸ்கில் அவர் பரிந்துரைத்த படங்கள் நிறையா வச்சுருக்கேன். இன்னமும் எனக்கு அது மாதிரி படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அது எடுத்து பார்த்துக்கிறது. சினிமா பார்க்கறது தான் முழு நேரமாக பொழுதுபோக்கு.
0: ஐயா, இப்போ அது தாண்டி கால்பந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதனால தான் வந்து போர்ச்சுகீசியனின் விரல்கள் அப்படின்னு ஒரு நாவல் கூட எழுதியிருக்கீங்க. உட்கார்ந்த இடத்துல விளையாடுற மாதிரி ஏதாவது விளையாட்டுகள் உங்களுக்கு பிடிக்குமா?
1: நான் இப்போ எழுத்தில் இயங்குறதுனால அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் நான் எடுத்துக்கல. செஸ் விளாடணும்னு விருப்பம் இருக்கும், கேரம் போர்டு விளாடணும்னு விருப்பம் இருக்கும். இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகி போயிடுமோன்ட்டு நான் அந்த எழுத்துக்குள்ளேயே இருக்க தான் நினப்பேன். எனக்கு மற்ற வேலைகள் ஏதாச்சும் வந்தால் கூட கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியே ஃபீல் பண்ணுவேன். கிரிக்கெட் பார்க்கறது கூட ரொம்ப ஆர்வமாக பார்த்த காலகட்டங்கள் உண்டு. ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வேலைக்கு லீவ் போட்டு இப்படி பார்த்த காலகட்டங்கள்லாம் உண்டு. இந்த எழுத்துன்னு வந்ததுக்கப்புறம் விளையாட்டை பார்க்குற வேலையை கூட விட்டுட்டேன். முழு நேரம் எழுத்து தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி எழுதிட்டு இருக்கேன்.
0: அப்புறம் நாங்கள் கேள்விப்படுறோம், உங்களுக்கு வானொலி தான் துணையா இருக்குன்னு. வானொலி எந்த அளவுக்கு துணையா இருக்கு அப்படிங்கறத சொல்லணும்.
1: காலைல எந்திரிச்சோடனே முதல் வேலை அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி விடுறதுதான். அதுல என்ன ஓடுது என்னங்கிறதுல

0: கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய பாடல்கள் போடுவாங்க, நம்ம கையில இன்னைக்கு எந்த நேரத்துல எந்த பாடல்கள்னாலும் கேட்கலாங்கிற மாதிரி டிவைசஸ் எல்லாம் இருந்தாலும் அதுல இருந்து ஒளிபரப்பாகிற பாடல் வந்து திடீர்னு நம்ம யோசிக்காத ஒரு பாடல் வந்து ஒளிபரப்பாகும். அது நமக்கு ரொம்ப உற்சாகத்தை தரும். நம்ம சோர்வா இருக்க நேரங்கள்ல கூட அது கொஞ்சம் நம்மளை உற்சாகப்படுத்திடும். அந்த வகையில வானொலி வந்து நண்பன் கூட சொல்லலாம்.
1: ஐயா, இப்ப முடிவெளி பதிப்பகம்னு ஒரு பதிப்பகமும் வச்சிருக்கீங்க. முதல்ல வந்து உங்களுடைய நண்பரான சுதீர் செந்தில் ஐயாவே வந்து நிறைய பேர்த்துல சொல்லுவாரு, தெரிஞ்சே ஏன்டா கிணத்துக்குள்ள விழுகுற அப்படிதான் சொல்லுவாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா பதிப்பகம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம்தான். எழுத்தாளராக கூட வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிங்க ஒரு பதிப்பகம் தொடங்குனீங்க, அதனுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு?
0: அண்ணன் சுதீர் செந்தில் சொல்றது உண்மைதான். அந்த கிணத்துக்குள்ள நான் விழுந்தாலும் என்னோட புத்தகங்களை மட்டும் பதிப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில முதல் புத்தகத்தை நான் என்னோட ஒரு பதிப்பகம் பேர்ல நான் வெளியிட்டேன். அது கை காசு போட்டு நான் மற்ற புத்தகங்களை பதிப்பிக்கிற அளவுக்கு ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டா இதை நான் நடத்தல. என்னோட புத்தகத்தை வெளியிடுறதுக்காக மட்டும்தான் இதை ஆரம்பிச்சேன். ஆனா பதிப்பகம் சார்ந்த வேலைகளை நான் வந்து நூல் வடிவமைக்கிறது, அட்டை வடிவமைச்சு கொடுக்கறது, ப்ரூஃப் பார்த்து கொடுக்கறது, இது மாதிரி வேலைகளை நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பதிப்பகத்தை தாண்டி இந்த மாதிரி வேலைகளை புக் லேஅவுட் பண்ணி கொடுக்கறது, கவர் டிசைன் பண்ணி கொடுக்கறது, ப்ரூஃப் பார்த்து கொடுக்கறது, இது மாதிரி வேலைகளை நான் பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்படி கண்ணம்மா நூலோட அட்டை டிசைன் நான், அந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ணது மட்டும்தான் வெளியில ஒரு இடம், பாக்கி எல்லா வேலையும் அந்த புத்தகத்துக்கு நான் பண்ணதுதான்.
1: அந்த மூவை கூட முடிவெளி பதிப்பதுக்காக அதை நீங்க வந்து அது ஒரு சுற்றுல விட்டுட்டீங்க. அந்த டிசைனே ரொம்ப அழகா இருக்கு.
0: ஆமா, அந்த லோகோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அதை எப்படி வடிவமைக்கணும்னு தெரியாம ரொம்ப மெனக்கட்டு வடிவமைச்சது. ரொம்ப பிடிச்சிருந்த லோகோ அது, அது நான் தான் வடிவமைச்சேன்.

0: ஒரு சில பேர்களை சொல்கிறேன், நீங்கள் அவங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். ஐயா கார்த்திகை பாண்டியன் எழுத்தாளர்,
1: சிறந்த நண்பர் அவர். அவரோட அறிமுகம் எப்படி கிடைச்சிதுன்னா, என்னோட லங்கூர் தொகுப்பு வெளியாகிறதுக்கு முன்னாடி அவரோட அறிமுகம் கிடைச்சிது. ரொம்ப சிறந்த நண்பர் அவர். சிறுகதைகள் குறித்து பேசிகிட்டு இருக்கப்போ வித்தைக்காரியின் சாகசம் மரணம் மாதிரி அவருமே அதே ஜானரில் ஒரு கதை எழுதியிருக்கதா சொன்னார்.
0: பதிப்பாளர் அனுஷ்,
1: சிறந்த நண்பர் அவர், என்னை வழி நடத்தக்கூடியவர்னு கூட சொல்லலாம். அவரை புத்தகம் சார்ந்த வேலைகள் நிறைய பார்த்து கொடுத்துட்ருக்கேன்ல, அதுக்கு நிறைய உதவி செய்கிறது அவர் தான். குறிப்பாக புத்தக வடிவமைப்பு குறித்து எந்த சந்தேகம் எந்த நேரத்தில் கேட்டாலும் சொல்லுவார். புத்தக அட்டைக்கான அந்த அளவுகளை கேட்டால் உடனே சொல்லுவார். நான் இன்னைக்கு புத்தக வேலை பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு ரொம்ப உதவி பண்ணது அனுஷ் தான். கூட பிறந்த சகோதரனு கூட சொல்லலாம் அவர்.
0: ஐயா எழுத்தாளர் பாவனன்,
1: ஐயா பாவனனோட ரொம்ப பரிச்சயம் கிடையாது. ஒரு முறை வீட்டுக்கு வந்தார், அந்த சந்திப்பு மட்டும்தான். முதல் முறை கை குலுக்கிறப்பே அவரோட அன்பை புரிஞ்சிக்க முடிஞ்சது. நல்ல மனிதர் அவர்.
0: பதிப்பாளர் எழுத்தாளர் உயிரெழுத்து இதழின் ஆசிரியர் சுதீர் செந்தில்,
1: அண்ணன் வந்து எனக்கு எப்போ தெரியும்னா, அந்த வித்தைக்காரியின் சாகசம் மரணம் கதையை அனுப்பிட்டு வெயிட் பண்ணப்போ ஒரு 10-15 நாள்லேயே அந்த கதையை படிச்சுட்டு கூப்பிட்டாங்க. 3 மாதம் கழித்து போட முடியும், இப்போதைக்கு போட முடியாது அப்படின்னாங்க. அப்புறமா அடுத்த மாதமே போட்டாங்க. அந்த கதையை வந்து அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா எழுதுற, இன்னும் 2 கதை உனக்கு நான் போட்டு தரேன் உயிரெழுத்துல எழுது அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க.
0: அந்த லங்கூர் சிறுகதை தொகுப்பு கூட
1: உயிரெழுத்துல தான் வந்துச்சு. அந்த கதையும் டெடிக்கேஷன் பண்ணது வந்து மகேந்திரனுக்கும் சுதீர் செந்திலனுக்கும் தான் பண்ணியிருந்தேன்.
0: ஐயா இப்போ என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா?
1: திரை எழுத்து தான், ஆனால் அது கொஞ்சம் ரகசியமாக இருக்கட்டும்.
0: சிறப்புங்க, உங்களுடைய எழுத்து பயணம் தொடர வானொலி சார்பாக வாழ்த்துக்கள்ங்க.
1: மிக்க நன்றி.
2: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் எழுத்தாளர் லக்ஷ்மி சிவக்குமார் அவர்கள். அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேரம் நண்பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி இந்த அலைவரிசையில் கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும்.

பகல் 12:10 இசை மேடை. இதில் பின்னை மாநகர் தட்சிணாமூர்த்தி மற்றும் கூடலூர் வி உத்திரபதி அவர்களின் இணை நாதஸ்வரம்.

காலை 6:10 ஒரு பட பாடல்களாக தோழா படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். இரவு 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன்.

இரவு 7:25 பண்ணை செய்தி, அதை தொடர்ந்து 7:30 மண்ணும் மணியும். இதில் விதை பரிசோதனை குறித்து நாகமலை புதுக்கோட்டை விதை பரிசோதனை நிலையம் வேளாண் அலுவலர் சி கமலாராணி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். அதை தொடர்ந்து வேளாண் தகவல்கள், பழமொழி சிந்தனைகள் மற்றும் விடை பெறும் முன் ஆகியன இடம்பெறும்.

இரவு 8:30 அறிவியல் வெள்ளி. இதில் உலகை இயக்கும் 4 விசைகள். இது குறித்த தகவல்கள் வழங்குபவர் மதுரை சேது பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ். கார்த்திக்குமார் அவர்கள்.

இரவு 10:45 நட்சத்திர கீதங்கள். இரவு 11 நிகழ்ச்சியும் நேரமும், அதை தொடர்ந்து 11:10 இன்றைய நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

இரவு 9:30 அரங்கிசை. இதில் வி எல் குமார் மற்றும் வி எல் வி சுதர்சன் அவர்களின் இணைந்த குரலில் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கதம்.

0: rainfall over the national capital today. In the FIFA World Cup, France stormed into the semi-finals after defeating Morocco 2-0 in the first quarter-final in Boston, USA. The teams were goalless at half-time, but France took control in the second half with Kylian Mbappe scoring in the 60th minute and Ousmane Dembele doubling the lead in the 66th minute. In the second quarter-final tonight, Spain will face Belgium. In men's cricket, hosts England defeated India by 9 wickets in the fourth T20 international at the County Ground in Bristol last night. India's women's cricket team will create history today when they play the first match at the iconic Lord's Cricket Ground in London against England. It will be the first ever women's test to be held at Lord's. Led by Harmanpreet Kaur, India will look to make the occasion memorable in this historic encounter. And with that, we end this news bulletin.
1: நேரம் பகல் 12:10. இனி கேட்கலாம் இசை மேடை.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ். இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் பின்னை மாநகர் தட்சிணாமூர்த்தி மற்றும் உத்திராபதி அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம். சரோஜ தலநேத்ரி என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி சாகித்யம், ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

0: இதுவரை பின்னை மாநகர் தட்சிணாமூர்த்தி மற்றும் உத்திராபதி அவர்களின் நாதஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: இனி தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கீதா ரெய்னா பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு, வர்த்தகம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது ஆஸ்திரேலிய பயணத்தின் கடைசி நாளான இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஆங்குஸ் டெய்லரை சந்தித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் பாதுகாப்பு, முதலீடு, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவை குறித்தும் அவரிடம் விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இரு நாடுகளும் வளர்ச்சிக்கான பல புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருதரப்பு நட்புறவு மிகுந்த மதிப்பு மிக்கது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பேனிஸுடன் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தையும் பிரதமர் பார்வையிட்டார். விளையாட்டுத் துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வெளிப்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது. கிரிக்கெட் விளையாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய பிரதமருடன் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். விளையாட்டு கட்டமைப்பு, தடகள மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்தியா முன்னின்று நடத்தும் ஒலிம்பிக் போட்டி குறித்தும் ஐபிஎல் பிபிஎல் ஒத்துழைப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக்கொண்டு 2 நாள் பயணமாக நியூசிலாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டின் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். நியூசிலாந்து நாட்டின் தலைவர்களை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி நட்புறவை மேம்படுத்துவது குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்க உள்ளார். குழந்தைகள் மேம்பாடு, பள்ளிக் கல்வி மற்றும் மனிதவள மேம்பாடு குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குழந்தைகளுக்கு அடிப்படை எழுத்தறிவை ஊக்குவிப்பது, எண்ணியல் கல்வியை வளர்ப்பது, ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி, இணையதள தாக்கத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல், பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் மற்றும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னோடி மாவட்டங்கள் மற்றும் தாலுகாக்களில் குழந்தைகள் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. குழந்தைகள் மேம்பாட்டுக்கான கொள்கைகளை வகுத்தல், மக்கள் பங்களிப்பு மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் குழந்தைகளின் நலன் மற்றும் கல்வியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக நித்தி ஆயோக்கின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த 6ஆம் தேதி நிலவரப்படி 50.2% மின் விநியோகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் தூய்மை எரிசக்திக்கான கட்டமைப்பு வலுப்பெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதல்களால் மின் உற்பத்தியில் நிலையான நீடித்த வளர்ச்சியை நாடு பெற்றுள்ளதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய

0: மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று மனித வனவிலங்கு மோதல்களை தடுப்பது குறித்த தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், புலிகள் காப்பகம் அமைந்துள்ள பகுதிகளில் மோதலை தவிர்ப்பதற்கான கொள்கைகளை வகுக்குமாறு வலியுறுத்தினார். சிறுத்தை மற்றும் யானைகளால் கால்நடைகள் மற்றும் பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை களைவதற்கான திட்டங்களை வரையறை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை ஒட்டியுள்ள நகர்ப்புறம் மற்றும் கிராமப் பகுதிகளில் மக்களிடையே வனவிலங்குகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாப்பான வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க நீண்டகால செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மனித வனவிலங்கு மோதல் குறித்த இணையதளம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கையேட்டை அமைச்சர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங், இந்தியாவில் மட்டுமின்றி ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் மனித விலங்கு மோதல் பிரச்சினையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் இதற்கான தீர்வுகளை கண்டறிந்து அவற்றை மற்ற நாடுகளுக்கு தெரிவிக்கும் வகையில் சர்வதேச கருத்தரங்குகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த கருத்தரங்கில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வனத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மகாராஷ்டிரா மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான வரைவு சட்டத்தை தயாரிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் 7 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அரசியல் சட்டம் மற்றும் மாநிலத்தின் அடிப்படை கொள்கைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்டத்தை இந்த குழு தயாரிக்கும் என்று கூறினார். 6 மாதங்களில் இதுகுறித்த அறிக்கையை மாநில அரசிடம் குழுவினர் சமர்ப்பிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அவர்கள் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்ட மசோதா தயாரிக்கப்பட்டு குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு உதவும் வகையில் கொண்டுவரப்பட்ட பிரதமரின் வித்யாலட்சுமி கல்விக் கடன் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதா என்று கடனுதவி பெற்ற மாணவி மற்றும் பெற்றோர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் ஜான்சி, நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப எனக்கு லோன் கிடைச்சிடுச்சு, 150,000 கிடைச்சிருக்கு எஜுகேஷன் லோன். இது வந்து என்னோட படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, முக்கியமா என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
3: என் டாக்டர் பேரு பிரீத்தி, அவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல பிடெக் ஐடி கோர்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க 1 இயர் முடிச்சிட்டாங்க, இப்ப செகண்ட் இயர். 1 இயர் பீஸ் கட்டிட்டேன். 1 இயர் பீஸ் வந்து 270,000. சரி, 1 இயர் கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிஎம் வித்யாலட்சுமி மூலமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தோம் எஜுகேஷன் லோனுக்காக. அது இப்போ 6,15,000 சாங்ஷன் ஆயிருக்கு. எங்க டாக்டர் படிப்புக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கும்.
0: ஈரான் நாட்டின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் உடல் இமாம் ரிசா வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். அவரது மூத்த மகனான சையத் முஸ்தபா கமேனி இறுதிச் சடங்குகளை செய்தார். கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். தமிழகம், கர்நாடகா, கேரளம், நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹிமாச்சல் பிரதேசத்தில் தீவிரமடைந்து வருவதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மண்டி, ஷிம்லா, சோலன், கங்க்ரா, சிர்மாவூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 5-7, 10-3 என்ற செட் கணக்கில் கனடாவின் கேடன்ஸ் பிரேஸ், அமெரிக்காவின் கேட்ரினா ஸ்காட் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாக்கெட் மைனேனி, இங்கிலாந்தின் லியாம் ப்ரோடி இணை மற்றும் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா, தாய்லாந்தின் ருஜயா இசரோ இணைகள்

0: காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. லார்ட்ஸில் இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:15 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 14 வரை தமிழ்நாடு புதுச்சேரி கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. பிற பகுதியினருக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அடுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கிழக்கு மத்திய மற்றும் மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 14 வரை வீசக்கூடும். மேலும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அடுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் ஓரிரு இடங்களில் வீசக்கூடும். காற்று இதே வேகத்தில் தென்கடலோர ஆந்திர பிரதேசம், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். நாளை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அடுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அடுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள சில பகுதிகளிலும், 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அடுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளின் சில பகுதிகளிலும் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பு, தென்கிழக்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் 13 அன்று வீசக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் துறைவன் இயற்றிய பாடல், பாடியவர் பி. சுஷிலா, இசை டி. ஆர். பாப்பா.

0: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
1: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
0: அதே தான்ப்பா, 60 ரூபா.
1: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
0: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
1: அடுத்த வழி,
0: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
1: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
0: அப்படின்னா வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: இனி கேட்கலாம் ஒரு திரை இசை பாடல், அன்பேவா திரைப்படத்திற்காக. பி சுசிலா மற்றும் டி எம் சவுந்தரராஜன் குரல்களில்.

0: including Jerusalem, the West Bank and the Gaza Strip. The decree said the elections aim to strengthen democracy and complete the electoral process in Palestine. Benchmark domestic equity indices were trading around 1% up in the afternoon session today. The Sensex advanced 747 points to 77,488, while the Nifty added 223 points to 24,186 when reports last came in. On the sectoral front, IT, metal and banks emerged as the leading gainers. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10.
2: ஆகாஷ்வாணி. என்னுயிர் தோழி. தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் மற்றும் கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என். சுலோச்சனா அவர்கள்.
3: இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு ஊர் நல்ல குழுகுளுன்னு இருக்கிற மலைப்பகுதி தான். குறிஞ்சித்தினை சார்ந்த ஊர் பெயர். குறிஞ்சி என்றாலே மலையும் மலை சார்ந்த ஊர் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மலைப்பகுதி அப்படின்னா மலை என்ற ஒட்டுடன் இணைந்த ஊர் பகுதி. இவையெல்லாம் மலையோரத்தில் இருக்கும் ஊர் பெயர்களாக நாம் அறியலாம். அப்படியாக ஆனைமலை, பசுமலை, சிறுமலை, தென்மலை, பரங்கிமலை, குறுமலை, திருவண்ணாமலை இவையெல்லாம் மலையின் அடிப்படையில் ஒட்டிய ஊர் பெயர்களாக நாம் அறிகிறோம். மலை அப்படின்றப்ப அதற்கடுத்த நிலையாக குன்று, அதற்கடுத்து பாறை, கல் என்ற அடிப்படையில் குன்று என்ற பெயரில் நெற்குன்றம் என்பதும், பூங்குன்றம் என்பதும், நெடுங்குன்றம் என்பதும் குணம் என்று மருவி வழங்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக நெற்குன்றம் என்பது நெற்குணம் என்றும், பூங்குன்றம் என்பது பூங்குணம் என்றும், நெடுங்குன்றம் என்பது நெடுங்குணம் என்றும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுக்குன்றம் இருக்கிறது, மதுரையில் திருப்பரங்குன்றம் இருக்கிறது. இப்படியாக குன்றம் என்ற அடிப்படையில் ஊர் பெயர்கள் அமைந்திருக்கிறதை நாம் தமிழக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். குன்றூர் என்பது குன்னூர் என்றும், குன்றத்தூர் என்பது குன்னத்தூர் என்றும், குன்றக்குடி என்பது குன்னக்குடி என்றும் மருவி வழங்கப்படுகிறதையும் நாம் வழக்கில் அறிகிறோம். மலைக்கு அடுத்ததாக இருக்கும் குன்றை நாம் பார்க்கிறோம். அதே போல குன்றுக்கடுத்து பாறை என்ற அடிப்படையில் சிப்பிப்பாறை, தட்டப்பாறை, பூம்பாறை, குட்டைப்பாறை என்று பாறையின் அடிப்படை, அதாவது இவையெல்லாம் நிலவியலின் அடிப்படையில், அதாவது நிலம் எப்படி அமைந்திருக்கிறது, மலையாக இருக்கிறதா, குன்றாக இருக்கிறதா, பாறையாக இருக்கிறதா, வெறும் கல் மட்டுமே இருக்கிறதா, இப்படியான அடிப்படையில் ஊர் பெயர்களை அமைந்திருப்பதை நாம் அறியலாம். கல் என்ற அடிப்படையில் நாமக்கல், சிம்மக்கல், திண்டுக்கல் என்ற ஊர் பெயர்களை பார்க்கிறோம். குறிஞ்சி என்ற அடிப்படையில், அதாவது மலையும் மலை சார்ந்த பகுதிகளில் இருக்கும் மக்கள் குறவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல இங்கு இருக்கும் குறிஞ்சி நில கடவுள் முருகன் என்று சொல்லுவோம். இந்த குறிஞ்சி என்பதுதான் குறிச்சி என்று வழங்கப்படுகிறது. அப்படியாக ஆழ்வார்குறிச்சி, கள்ளக்குறிச்சி, துவரங்குறிச்சி, இப்படி குறிச்சி என்ற பெயரில் ஊர் பெயர்களும் இருக்கின்றன. அதே மலையை வடமொழியில் கிரி என்று சொல்லப்படுகிறது. அது GIRI, கிரி என்றால் வடமொழி சொல். இதற்கு நிகரான தமிழ் சொல் தான் மலை என்று சொல்லும். திருவண்ணாமலையில் கிரிவலம் அப்படின்றப்ப மலைவளம் என்ற பொருளில்தான் கிரிவலம் என்ற வடமொழி சொல் பயன்படுத்தப்படுகிறது. மலையை ஒட்டிய ஊர் பெயர்களுக்கு எப்படி மலை என்று ஊர் பெயர்ந்ததோ அதே மாதிரி கிரி என்ற வடமொழி சொல்லோடு இணைந்த ஊர் பெயர்களாக ராயகிரி, சிவகிரி, புவனகிரி, ரத்தினகிரி, கோவர்த்தனகிரி, நீலகிரி, கிருஷ்ணகிரி என்ற ஊர் பெயர்கள் தமிழ்நாட்டில் நிலவியலின் அடிப்படையில் அமைந்த ஊர் பெயர்களாக நாம் பார்க்கிறோம்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு குழந்தை திருமணம். அன்றாடங்காய்ச்சிகள் உணவில் சோற்றை விட உப்பு அதிகம். அன்றாடங்காய்ச்சிகள் உணவில் சோற்றை விட உப்பு அதிகம். காய்ச்சும் கஞ்சியில் உப்புடன் வியர்வையும் சேர்வதால் ரோசமும் அதிகம்தான். காய்ச்சும் கஞ்சியில் உப்புடன் வியர்வையும் சேர்வதால் ரோசமும் அதிகம்தான். உடுத்தும் உடையில் கிழிசல் இருந்தால் நேர்மையின் போர்வையில் தற்காலிக உடை தேடுகிறார்கள். உடுத்தும் உடையில் கிழிசல் இருந்தால் நேர்மையின் போர்வையில் தற்காலிக உடை தேடுகிறார்கள். அவர்கள் வாங்கிய வாரக்கூலி வயிற்றுக்கும் வட்டிக்கும் போதவில்லை. அவர்கள் வாங்கிய வாரக்கூலி வயிற்றுக்கும் வட்டிக்கும் போதவில்லை. இதில் கல்வியா செல்வமா கேள்விக்கு என்ன விடை கிடைக்கும்? இதில் கல்வியா செல்வமா கேள்விக்கு என்ன விடை கிடைக்கும்? குழந்தைகளின் வயிற்றுப்பசியில் குறைவைத்தாலும் வாலிப பசிக்கு ஏங்க விடுவதில்லை. குழந்தைகளின் வயிற்றுப்பசியில் குறைவைத்தாலும் வாலிப பசிக்கு ஏங்க விடுவதில்லை. கடனை உடனே வாங்கி கல்யாணம் என்ற பெயரில் மைனர் பெண்ணுக்கு பசிக்கும் முன் கிடைக்கும் சோறு அது. கடனை உடனே வாங்கி கல்யாணம் என்ற பெயரில் மைனர் பெண்ணுக்கு பசிக்கும் முன் கிடைக்கும் சோறு அது. பள்ளிக்குச் செல்லும் வயதில் ஆரம்பப் பள்ளி அறை சென்று தேர்ச்சி பெற சொல்கிறார்கள். பள்ளிக்குச் செல்லும் வயதில் ஆரம்பப் பள்ளி அறை சென்று தேர்ச்சி பெற சொல்கிறார்கள். ஒரு குழந்தையைப் போலவே அவளும் அடுத்த 9ஆம் மாதம் நிறைவயிராய் வந்து நிற்பாள். ஒரு குழந்தையைப் போலவே அவளும் அடுத்த 9ஆம் மாதம் நிறைவயிராய் வந்து நிற்பாள். 1ஆம் வகுப்பு குழந்தைக்கு 2ஆம் வகுப்பிற்கு செல்லும் புரிதல்தான் அப்போதும் இருக்கும். படிக்கத் தெரியாத பெண்ணுக்கு தலையெழுத்து என்ன மொழியில் இருந்தால்தான் என்ன? 1ஆம் வகுப்பு குழந்தைக்கு 2ஆம் வகுப்பிற்கு செல்லும் புரிதல்தான் அப்போதும் இருக்கும். படிக்கத் தெரியாத பெண்ணுக்கு தலையெழுத்து என்ன மொழியில் இருந்தால்தான் என்ன?

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோக கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம பெண்களுக்கான டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தோம். அப்புறமா லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் மாதவிடாய்னா என்ன, பிஎம்எஸ் ப்ரீ மென்சுரல் சின்ட்ரோம் அதோட அறிகுறிலாம் என்னன்றது பார்த்தோம். அதில் மெயினாக வந்து மென்சுரல் கிராம்ஸ் மாதவிடாய் பிடிப்புகள் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்து அதுக்கான ரெண்டு ஆசனாவுமே வந்து நம்ம கற்றுன்ட்டோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து மென்சுரல் ப்ளோட்டிங் மாதவிடாய் வீக்கம், அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி நான் பேச போகிறேன். நிறைய பேர் இந்த பிரச்சனைனால நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ இர்ரெகுலராக பீரியட்ஸ் வரும்போது அவங்களுக்கு நிறைய பிளேசஸில் வந்து எஃபெக்ட் ஆகும். மெயினாக வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் நிறையவே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் பற்றியும் ப்ளோட்டிங் பற்றியும் நம்ம பார்த்துட்டு நாங்கள் அதுக்கு சரி செய்ய என்ன யோகா பண்ணலான்றதும் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். நார்மலாக வந்து ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24 நாள்லேருந்து 32 நாளுக்குள்ளே இருக்கும். ஆக்சுவலாக அந்த பீரியட் சைக்கிள் 32 நாளுக்கு மேலே போனாலும், அப்படி இல்லை எனக்கு வந்து மாசக்கணக்காக வரல அப்படின்னாலும், அதுக்கு பேர் இர்ரெகுலர் பீரியட்ஸ் முறையற்ற மாதவிடாய் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க

நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறதுனால நடக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால இருக்கலாம், தைராய்ட் பிரச்சனைகளால் இருக்கலாம், இல்லை பிசிஓஎஸ் பிரச்சனைகளால் இருக்கலாம். நம்மளோட லைஃப் ஸ்டைலே பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஃபாஸ்ட்டாக போகிற லைஃப் ஸ்டைலாக இருக்குது. எல்லாருமே பார்த்திங்க சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள வரலும் யூஸ் பண்ணுற காமன் வேர்ட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ். டைமுக்கு சாப்பிட்றதில்ல, டைமுக்கு தூங்குறதில்ல, இதனால் நம்மளோட உடம்பு வந்து ஃபங்க்ஷனிங் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுனால நம்மளோட ஹார்மோன்ஸுமே எஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஃபேக்டர் நம்ம கம்மி பண்ணாலே நம்மளோட பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் ரெகுலேட் ஆகிடும். ஸோ யோகா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் உங்களை மைண்டை காம் டவுன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக இரெகுலர் பீரியட்ஸ்க்கான யோகா வந்து நான் இப்போ சொல்லித்தரப்போகிறேன். இப்போது உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ஒரு 3 மாதம் வரல அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதோட ரூட் காஸ் என்னன்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து சர்டிஃபைட் யோகா ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு, அதாவது அவங்க முறையாக யோகா பயின்று மற்றவங்களுக்கு சொல்லித்தரவங்க கிட்ட போயிட்டு இதுதான் என்னோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்களாக வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோ இல்லை வேறு யாருக்கோ சரியாச்சு அதே ஆசனா நான் பண்ணிக்கலான்றதோ பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ. ஒருத்தருக்கு ஒர்க் ஆனது உங்களுக்கு ஒர்க் ஆகுன்றது அவசியம் இல்லை. ஸோ அதனால் ப்ராப்பராக ஒரு கைடன்ஸோடு பண்ணுறது மிகவும் அவசியம். ஸோ இந்த யோகா பண்ணும்போது உங்கள் பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலேட் ஆகி ஸ்லோவாக வந்து இந்த 24 to 32 days சைக்கிள்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். நிறைய ஆசனாஸ் இருக்குது. ஒருத்தர் ஒருத்தர் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ஆசனா நாங்கள் சொல்லி கொடுப்போம், இல்லை ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆசனாவுமே சொல்லி கொடுப்போம். ஸோ இதில் முக்கியமான ஆசனம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புஜங்காசனம் அல்லது கோப்ரா போஸ். குப்பரை படுத்துட்டு செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஆசனம், ஆனால் சக்தி வாய்ந்த யோகாசனம் இது. புஜங்காசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குப்பரை படுத்துக்கோங்க, உங்கள் 2 காலை நீட்டிக்கோங்க, உங்களோட கையை வந்து உங்களோட ஷோல்டர் கடியில் எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் தோள்பட்டையோட பக்கவாட்டில் எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் உள்ளங்கை 2 உள்ளங்கையும் வந்து மார்புக்கு பக்கத்தில் உங்கள் ஷோல்டருக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும், உங்கள் எல்போஸ் வந்து உடம்பை டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த உள்ளங்கையை நல்லா அழுத்தி உங்களோட தலை ஷோல்டர் மற்றும் உங்களோட மேல் உடம்பு, உங்கள் தொப்புள் வரலும் இருக்கிற அந்த மேல் உடம்பை வந்து ஒரு பாம்பு எப்படி படம் எடுக்குமோ அதே மாதிரி ஸ்லோவாக மூச்சை உள்ளே இழுத்துன்ட்டே மெதுவாக மேலே வரணும். ஸோ வந்துட்டு நல்லா உங்கள் ஷோல்டர்ஸை நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க, நல்லா பின்னாடி தள்ளிக்கோங்க உங்கள் தோள்பட்டைகளை. ஸோ இந்த போஸ்டில் வந்து நீங்கள் ஒரு 5 counts இல்லை 10 counts உங்களால் எவ்வளோ முடியுமோ இருக்கலாம். இது பண்ணும்போது உங்களோட அடி வயிற்றில் இருக்கிற தசைகள்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும், கர்ப்பப்பையோட ரத்த ஓட்டம் வந்து நல்லா அதிகரிக்கும். ஸோ இதை அதிகரிக்கும் போது உங்களுக்கு இருக்கிற இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் தானாக சரியாகும். இந்த ஹோல்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா மெதுவாக மூச்சை வெளியில் விட்டு பழைய நிலைமைக்கு நீங்கள் வந்துடணும். உங்களோட நெத்தி மற்றும் முகம் பகுதி வந்து கீழே தரையில் தொடுற மாதிரி மெதுவாக மூச்சை வெளியில் விட்டுட்டே வந்துடுங்க பழைய நிலைமைக்கு. ஸோ உங்கள் அடி வயிற்றில் படுத்துட்டு உங்கள் உள்ளங்கையை வந்து நல்லா உங்கள் ஷோல்டருக்கு அடியில் வச்சுட்டு மெதுவாக உங்கள் தலை பகுதி உங்கள் உடம்பு பகுதியை பாம்பு படம் எடுக்கிற மாதிரி நல்லா மேலே வரணும். உங்கள் வயிற்றை தூக்கக்கூடாது, வயிற்று வந்து அங்கேயே தான் இருக்கணும். உங்கள் தொப்புள்லேருந்து உங்கள் தலை வரலும் மேலே நல்லா தூக்குங்க. உங்கள் பார்வையுமே வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். நல்லா ஷோல்டர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெதுவாக மூச்சை வெளியில் விட்டுட்டு ஸ்லோவாக உங்களோட பாடியை கீழே எடுத்துகிட்டு வாங்க பழைய போஸ்க்கு. ஸோ இந்த ஆசனா பேர் புஜங்காசனம். ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது நீங்கள் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்று வீக்கம், மென்சுரல் ப்ளோட்டிங். இது பெண்களுக்கு வந்து மென்சுரேஷன் வரத்துக்கு முன்னாடியும் வரலாம், இல்லை அந்த டைம்லையுமே வரலாம். ஆனால் இது ஒரு காமன் ப்ராப்ளம். ஸோ இந்த காமன் ப்ராப்ளம் வந்து நீங்கள் யோகா பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளமே வராது. ஆக்சுவலாக மென்சுரேஷன் போதும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி இந்த மாதிரி ஒரு வயிறு உபசமோ இல்லை வயிற்று வீக்கமோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதில் ஏற்படும் மாற்றங்களால் நம்ம உடலில் வந்து தண்ணீர் வந்து தேங்கி போயிடும். ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து வயிற்று வீக்கம் இல்லைன்னா நம்ம வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும் எப்போ பார்த்தாலுமே, இல்லை வயிற்றில் வந்து உருமல் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், இல்லைன்னா வயிற்று தொல்லைகள், லேசான வயிற்று வலி, இல்லை நம்மளோட முகம் கையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேசான வீக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஹார்மோன்ஸை வந்து நம்ம யோகா மூலமாக கரெக்டாக நார்மலாக ரெகுலேட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ளோட்டிங் இஷ்யூஸே வராது உங்களுக்கு. ஸோ இதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணீர் குடிக்கும்போது இந்த கெட்ட தண்ணியெல்லாம் வாஷ் அவுட் ஆகிடும். அதே மாதிரி உப்பு உணவுகள் ஜாஸ்தி, இந்த சிப்ஸோ ஜங்க் ஃபுட்டோ ப்ரிசர்வ் ஃபுட்டோ ஊறுகாய்கள் ரொம்ப காரமாக இருக்கிற ஃபுட்டோ சாப்பிடாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பழங்கள் மற்றும் காய்கறிகள், நார் சத்து இருக்கிற காய்கறிகளும் பழங்களும் சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த இஷ்யூ சீக்கிரமாகவே சரியாக போயிடும். காஃபி

ஆன்சைட்டி அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ யோகான்றது வந்து நம்ம சரியான ஒரு ட்ரெயினர்கிட்டேயோ இல்லை யோகா ப்ரொஃபஷனல்கிட்டேயோ இல்லை ஒரு யோகா இன்ஸ்டிடியூட் போயிட்டு முறைப்படி நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீடியோஸ் வரல வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதுமே கரெக்டாக தப்பான்றது தெரியாது. லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நெகட்டிவாக நடக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒழுங்காக கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு அவங்க கைடன்ஸோட யோகா பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.

0: கதை அரங்கம் வழங்குகிறார் ஜோனல் அவர்கள்.
1: ஒரு பெரிய காட்டுல நிறைய கரடிகள் இருக்கு. இந்த எல்லா கரடிகளும் சேர்ந்து ஒரு கரடி கூட்டமா வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு பிரச்சனை. என்னாச்சு? இந்த கரடிகளுடைய தலைவர் இறந்து போயிட்டாரு. இப்போ இந்த கரடி கூட்டத்துக்கு அடுத்து யார் தலைவராக போறா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஐயோயோ, இப்போ யார் தலைவராக தேர்ந்தெடுக்கிறது, யார் நம்மளை அடுத்தது வழி நடத்த போறா அப்படிங்கிற இந்த கேள்விக்கு எந்த கரடிக்கிட்டையுமே பதில் இல்லை.

சரி, ஒரு ஐடியா பண்ணலாம். அப்போது யார் அடுத்த தலைவர் அப்படிங்கிறத திறமையை வச்சு நம்ம தேர்ந்தெடுக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா. அடடே, இது நல்லா இருக்கே. ஆனால் எந்த திறமை எப்படி தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு எல்லா கரடிக்கும் ஒரு கேள்வி. உடனே ஒரு கரடி சொல்லிச்சா, நம்ம ஏன் வலிமையையும் தன்னம்பிக்கையையும் சோதிச்சு பார்க்கக்கூடாது? சரி, எப்படி சோதிப்ப அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கரடி சொல்லிச்சா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பயமாக தோன்ற ஒரு மலை அங்கே இருக்குல்ல, அந்த பெரிய மலை, அந்த மலையோடைய உச்சிக்கு யார் போய் அடையிறாங்களோ அவங்க தைரியசாலி, அவங்க வலிமை மிக்கவங்க, அவங்க தன்னம்பிக்கையுடையவங்கன்னு நம்ம சொல்ல முடியும்ல. அப்படின்னா யார் அந்த உச்சியை போய் அடையிறாங்கன்னு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி அந்த கரடி ஐடியா கொடுக்க, உடனே எல்லா கரடியும் ஆமாம் என்ன, கரெக்டு தான், இது கூட நல்ல யோசனையாக இருக்குதே, ஓகே அப்போ போட்டியை வச்சுக்கலாம், யார் அந்த மலை உச்சியை போய் அடையிறாங்களோ அவங்க தான் இனிமே நம்ம கரடி கூட்டத்துடைய தலைவர் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. எல்லா கரடிகளும் ஓகே, அப்போ நான் தான் அடுத்த தலைவன், இல்லை இல்லை நான் தான் அடுத்த தலைவி அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது அந்த மலை உச்சியை நான் போய் அடைஞ்சிருவேங்கிற நம்பிக்கை நிறைய கரடிகளுக்கு இருக்குது. ஆனால் யார் அந்த தலைவனாகவோ தலைவியாகவோ நிற்க போகிறாங்கங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் எல்லா கரடிகள் மத்தியிலும் இருக்குது. நாள் ஒன்று வருது, இன்னைக்கு தான் தலைவன் யார் இல்லை தலைவி யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட போகிறோம். இன்னைக்கு எல்லாரும் வந்து மேலே நோக்கி நடக்க போகிறீங்க, பயணம் பண்ண போகிறீங்க. உங்களுடைய பயணம் எளிதாக அமையட்டும், ஆனால் அந்த கடினமான நேரத்திலையும் விட்டு கொடுக்காமல் முன்னேறி செல்லுங்கள். தலைவனாகவோ தலைவியாகவோ யார் வரீங்கன்னு பார்க்கலான்னு அந்த கூட்டத்தில் இருக்கிற மூத்த கரடியான ஒரு கரடி வந்து அந்த பயணத்தை ஆரம்பித்து வைக்குது. எல்லா கரடிகளும் வேகமாக ஓட ஆரம்பிக்குது. சில கரடிகள் மெதுவாக நடந்து அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெரிய மலையை கீழே இருந்து பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. ஐயோயோ, நம்மளால் போக முடியுமா? ஒருவேளை போகிற வழியில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு கீழே இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் போதே சில கரடிகளுக்கெல்லாம் டவுட்டு. ஐயோயோ வேணாப்பா, எதுக்கு கஷ்டப்பட்டு ஏறிட்டு, வேணாம் வேணாம், நம்ம இங்கே ஜாலியாக இருந்து வேடிக்கை பார்க்கலாம், எத்தனை பேர் வந்து உயிர் பழைக்க போகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய கரடிகள் கீழேயே நின்றுச்சு. சில கரடிகள் சரி போகிற வரைக்கும் போவோம், முடியலன்னா ஓகே, ஆனால் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நிறைய கரடிகள் போகிறாங்க. பயணம் போக போக கடினமாகிட்டே போகுது. போகிற வழியில் அவங்க நினச்ச மாதிரி ஈஸியாக எதுவுமே இல்லை. ஒவ்வொரு இடமும் கடினமாக இருக்குது, பாறைகளாக இருக்குது, பெரிய பள்ளத்தாக்கெல்லாம் இருக்குது. ஐயோயோ, இவ்வளோ கடினமாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கலையேன்னு ஒவ்வொரு கரடியும் யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போயிட்டுருக்காங்க. இந்த கூட்டம் ரொம்ப பெருசு. இந்த பயணத்தை ஆரம்பித்த கூட்டத்தில் பாதி பேர் காலி. எப்படி? ஆமாம், பாதி வழியிலேயே நிறைய கரடிகளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஐயோயோ இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி. அதனால் போன கரடிகளில் பாதி கரடிகள் பாதி வழியிலேயே நிறுத்திட்டாங்க. அங்கேயே உட்காந்து சரி யார் தான் உச்சிக்கு போகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பாதி வழியில் நிறுத்தின கரடிகளெல்லாம் அங்கேயே ஹால்ட் போட்டு உட்காந்துட்டாங்க. மற்ற கரடிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஏற ஏற, ஐயோயோ என்ன போக போக பயணம் கஷ்டமாக இருக்குதே, இங்கே என்ன மூச்சு விடுறதுக்கே கஷ்டமாக இருக்குது, மூச்சு திணறல் தான் ஏற்படுதே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறது ஒவ்வொரு கரடியும். போக போக உச்சிக்கு இன்னும் தூரம் இருக்குன்னு தெரியும் போது சில கரடிகளால் அதுக்கு மேலே பயணம் செய்ய முடியலை. போதும்பா, தலைவன் தலைவிலாம் ஆக வேணாம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கரடிகளாக அவங்களோட பயணத்தை நிறுத்தி கொள்கிறாங்க. ஆனால் ஒரு 10 கரடி மட்டும் எப்படியாவது பண்ணிடலாம் அப்படின்னு போயிட்டுருக்க, கீழே இருந்து தங்களோட பயணத்தை நிறுத்தி கொண்ட கரடிகள்லாம் ஐயோயோ இதுக்கு மேலே போகாதீங்க, இப்போவே மூச்சு திணறல் வருது, இதுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் உயிர் போயிடும்பா, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கரடியும் கீழே இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. ஐயோயோ, ஆமாம் நம்ம உயிர் போயிடும் போல, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில கரடிகள்லாம் விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கரடி மட்டும் நான் போய் தாண்டா தீருவேன் அப்படின்னு போய்கிட்டே இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. முதல்ல போகிற கரடி தான் உச்சுக்கு போக போதா, இல்லை ரெண்டாவது கரடியா, யார் போக போகிறா, முந்த போகிறாங்களா, யார் தலைவன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இப்போ பார்த்தா இந்த முதல்ல போகிற கரடி வந்து சொல்லுதான், ஏ யார் சொல்கிறதையும் கேட்காத, நீ பாட்டுக்கு வந்துக்கிட்டே இரு, எங்கே நின்றாத, கண்டிப்பாக நம்மளால முடியும், இன்னும் கொஞ்சம் தூரம் தான்.

0: அப்படின்னு. கீழே ரெண்டாவதாக வந்துட்டு இருக்கிற கரடிக்கு ரொம்ப பயம். கீழே இருந்து அவங்க கத்துற சத்தம், உன்னால் முடியாது, நீ விழுந்துருவ, உன் உயிர் போயிடும் அப்படின்னு காதுக்குள்ளே கேட்க கேட்க, ஐயோயோ வேண்டாம், இதுக்கு மேலே நம்மளால் முடியாது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கரடி நிறுத்திடுச்சு தன்னுடைய பயணத்தை. ஆனால் முதலாவது போகிற கரடி, யாரு நின்னா என்ன, நான் வாட்டுக்கு போய்கிட்டே தாண்டா இருப்பேன் அப்படின்னு விடாமுயற்சியோட அந்த கடினமான பாதையிலையும் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு அடியாக மெல்ல மெல்ல எடுத்து வச்சு உச்சியை அடைஞ்சிருச்சு. கீழே இருந்து பார்க்குற ஒவ்வொரு கரடிகளும் ஆர்ப்பரிச்சு கைத்தட்டி, சூப்பர், நம்ம கரடியோட தலைவர் அவர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடுறாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது, எப்படி அந்த கரடியால் அங்கே போக முடிஞ்சுதுன்னு. சரி சரி, பத்திரமா கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்ல அந்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கரடியும் கீழே இறங்கி வந்துச்சான். வந்த பிறகு எல்லா கரடிகளும் சேர்ந்து கேட்குறாங்க, ஆமாம், எப்படி உன்னால் இதை பண்ண முடிஞ்சுது, பயமா இல்லையா உனக்கு, எப்படி அங்கே போய் உச்சில நின்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த கரடி, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சான். ஓஹோ, அப்புறம்தான் புரிஞ்சுதான் அந்த கரடிக்கு காதே கேட்காதுன்னு. சில நேரத்தில் நாமளும் நம்மளோட வாழ்க்கையில் காது கேட்காத மாதிரியே இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளால் முடியாது, நீ தோத்துருவ, நீ உடஞ்சிருவ, நீ இதை ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்கிற எந்த நெகட்டிவ் காரியங்களும் நம்ம காதில் கேட்காதபடி போகும்போது வெற்றி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லெகுவாகவே அமைஞ்சிரும். இந்த கரடியும் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து எல்லா கரடிகளும் சொன்ன எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் தன்னோட காதுக்குள்ளே போகாததுனால ரொம்ப ஈஸியாகவே வெற்றியை அடைஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு பின்னால் இருந்து நிறைய பேர், அதுவும் பாதி வழியிலேயே நின்னவங்களாக இருப்பாங்க, அவங்க பின்னால் இருந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ அப்படி பண்ணலாம், நீ இப்படி பண்ணலாம், இல்லை போகாத, நிறுத்திடு அப்படின்னு. அதை எதையுமே காதில் வாங்காமல் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுட்டு தன்னம்பிக்கையோட முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி உங்கள் வசம்.
1: தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
3: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி, படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
5: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
6: 1800-425-111.
5: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
6: 9498-34-5350.
7: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். மனித விலங்குகள் மோதலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவேகா தலைமையிலான அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று நியூசிலாந்து புறப்பட்டார். ஆக்லாந்தின் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். வணிகம், வர்த்தகம், பாதுகாப்பு பிரிவுகளில் கடந்த 2 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட முன்னேற்றங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு மேற்கொள்கின்றனர். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் அங்குள்ள தொழில் முனைவோர் மற்றும் விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். இந்திய வம்சாவளியினரிடையேயும் அவர் உரையாற்ற உள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பின்னர் நியூசிலாந்து செல்லும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக பிரதமர் தமது ஆஸ்திரேலிய பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு அங்கிருந்து நியூசிலாந்து புறப்பட்டார். வந்தே மாதரம் தேசிய பாடல் தேசத்திற்கான கடமையை நிலைநாட்டி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு உத்வேகம் அளித்ததாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஷிம்லாவில் வந்தே மாதரம் சர்வதேச கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், இப்பாடல் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு துணிச்சலையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தியதாக பெருமிதம் வெளியிட்டார். ஒரே தேசம் ஒரே அரசியல் சாசனத்திற்கான வலுவான அடித்தளத்தை சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏற்படுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தேசபக்தி என்பது வெறும் வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் அனைத்து செயல்களிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடல் மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் சீரிய கொள்கைகளுடன் ஒருங்கிணைந்த உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்க குடிமக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். மனித விலங்குகள் மோதல் சம்பவங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் உயர் முன்னுரிமையுடன் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவை மத்திய வன அலுவலர் பயிற்சி மையத்தில் இது தொடர்பான தேசிய கருத்தரங்கை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் இது தொடர்பான விளக்கங்களை வழங்கினார். இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பேசுகையில் மனித விலங்கு மோதலை தடுக்க நவீன தொழில்நுட்ப முறைகளின் அவசியத்தை எடுத்துரைத்தார். முன்னதாக மனித விலங்கு மோதல் குறித்த தகவல் கையேட்டினை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தியின் மூலம் பெறப்பட்டதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நம் நாட்டின் தூய்மை எரிசக்தி கட்டமைப்பின் திறனையும் மேம்பாட்டையும் இது பறைசாற்றுவதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் நம் தேசம் நிலையான வளர்ச்சியுடன் வேகமான முன்னேற்ற பாதையில் ஆற்றலுடனும் உறுதியுடனும் பயணிப்பதாக அவர் குறிப்பிட்டார். தமிழக வெற்றி கழக ஆட்சியில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 ஒப்பந்தங்கள் LNT நிறுவனத்துடன் கையெழுத்தானதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். கரூர் வெண்ணைமலையில் இன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். அரசு அலுவலகங்களில் மக்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படுவதாக கூறிய அவர், ஊழலற்ற ஆட்சியை தாம் வழங்குவதாக கூறினார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவேகா ஆட்சி திகழும் என்று கூறிய அவர், தொகுதி மறுவரையை தமது அரசு ஏற்காது என்றார். மேகதாது விவகாரத்தில் திமுக நீதிமன்றத்தில் முறையாக வாதிடவில்லை என்றும் அவர் குறை கூறினார். தேர்தல்களில் பணபலம் செல்லாது என்பது தமது வெற்றியின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பிற்பகல் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர், மணவாசி ஊராட்சியில் 13,500 பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கும் வகையிலாக 1,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தோல் அல்லாத காலனி உற்பத்தி தனியார் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். காவிரி நீரில் தமிழகத்திற்கு உரிய பங்கை பெற்றிட மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி வகுப்பறைகள் உள்ளிட்ட 74 அரசு கட்டடங்களை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அண்மையில் ஆர்சுத்திப்பட்டு கிராமத்தில் நெல் மூட்டைகள் சரிந்து உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் அமைச்சர் வழங்கினார்.

0: காயமடைந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் நிவாரணத் தொகையையும் அவர் அளித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சிப்பாய் புரட்சி நினைவு தூணிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டின் நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்பட்டது. வேலூர் கோட்டையில் 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் நள்ளிரவில் ஆங்கிலேய வீரர்களை இந்திய வீரர்கள் சுட்டுக் கொன்றனர். வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட இந்த முதல் சிப்பாய் புரட்சியே நம் நாடு விடுதலைக்கு வித்திட்ட முதல் சம்பவம் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. சம்பவம் நினைவாக இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். வேலூரில் இருந்து மோகன்.
0: தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், தாராபுரம், மதுராந்தகம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரிய வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல்கட்ட சுய கணக்கெடுப்பு பயிற்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக 31 பொறுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். கணக்கீட்டாளர்கான பயிற்சி வகுப்பு வருகிற 18/7/2026 வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் பா இளஞ்செழியன்.
0: அரியலூர் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் வரும் 14ஆம் தேதி பொதுமக்கள் தங்களது குறைகள் தொடர்பான கோரிக்கை மனுக்களை வட்டாட்சியர் அலுவலகத்தில் அளிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் வரும் 31ஆம் தேதிக்குள் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து பயனடையுமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27ஆம் ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது. குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வருகிற 31ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர் காப்பீடு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவார்கள். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள தோட்டக்கலை பயிர்களை கோடை வேலின் தாக்கத்திலிருந்து காப்பாற்ற விவசாயிகள் மேலாண் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: நாமக்கல் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மா, வாழை, தென்னை, மரவள்ளி, தர்பூசணி, தக்காளி உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்கள் கோடை வெயில் மற்றும் வெப்ப அலை காரணமாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதால் சொட்டுநீர் பாசனம், காலை அல்லது மாலை நேரங்களில் பாசனம் செய்தல், வைக்கோல் மற்றும் தேங்காய் நார் போன்றவற்றால் நிலப்போர்வை அமைத்தல், நிழல் வலை பயன்படுத்துதல், இலை வழி ஊட்டச்சத்து தெளித்தல் உள்ளிட்ட பராமரிப்பு முறைகளை கடைபிடித்தால் வறட்சியின் தாக்கம் குறைந்து நல்ல மகசூல் பெற முடியும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்படும் சகி ஒருங்கிணைந்த சேவை திட்ட பணிகளை ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை சின்ன சொக்கி குளத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள மகளிர் மதி அனுபவ அங்காடி மற்றும் புதிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் அமையவுள்ள இடங்களை ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா பார்வையிட்டார். திருச்சி மாவட்டத்தில் குடும்ப அட்டைகளில் பெயர் மாற்றம் திருத்தம் மற்றும் முகவரி மாற்றங்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் முகாம் 11 வட்டங்களிலும் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. பெல்ஜியத்தில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இன்று இந்தியாவின் மனஸ் தம்னே ஸ்பெயினின் மிகுவல் டமஸை எதிர்கொள்கிறார். பிரிஸ்டலில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. 5வது இறுதிப் போட்டி சவுத்ஹாம்டனில் நாளை நடைபெறுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி

0: இரண்டாவது காலிறுதி ஆட்டத்தில் இன்றிரவு ஸ்பெயின் பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவேகா தலைமையிலான அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:56. இனி தொடர்வது பாரதியார் பாடல் பி. உன்னிகிருஷ்ணன் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஒலிக்கிறது அண்ணா நகர் முதல் தெரு திரைப்படத்திலிருந்து.

மதுரத்தின் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது அரண்மனை கிளி திரைப்படத்திற்காக. எஸ் ஜானகி அவர்களின் குரலில்

0: இன்ற நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது மகாபிரபு திரைப்படத்திற்காக.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுனந்தா குரல்களில்

இரண்டு மணி 28:40. மதுரதண்ட நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது ராசாவே உண்ண நம்பி திரைப்படத்திற்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:35. ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற்பயிற்சி கேட்கலாம். ஒடிய மொழி பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் கே சி பாணிகிரகி அவர்கள். இசை அக்ஷய்குமார் முகந்தி அவர்கள்.

0: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம கேனோ நாம் தாரி அப்படிங்கிற ஒரு ஒடியா மொழி பாடலை கற்றுக்க போகிறோம். பாடலை எழுதியிருப்பவர் காளிந்தி சரண் பாணிகிரகி. இது ஒரு பக்தி பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருப்பவர் அக்ஷய் குமார் மோகந்தி. சரி, இப்ப பாடலை எழுதிப்போமா?
1: তুমি যে সর্বনাম,
2: তুমি যে সর্বনাম,
1: কেউ
2: নাম ধরি,
1: ডাকিবি তুমকু,
2: ডাকিবি তুমকু,
1: তুমি যে সর্বনাম,
2: তুমি যে সর্বনাম.
0: ইদ পল্লবি. ইপ মুদল চরণম.
1: আলোক তুমকু,
2: আলোক তুমকু,
1: নপারে দেখাই,
2: নপারে দেখাই,

0: நல்ல பாட்ட கத்துக்கிட்டீங்க. இப்ப ஒரு முறை முழு பாடலையும் இசை கருவிகளோட சேர்ந்து பாடி பாப்போமா?
1: 1 2 3 4

0: சப்பாஷ் குழந்தைகளே, என்ன ஒரு அருமையான பாடல். நீங்களும் அதை ஸ்ரத்தையா கத்துக்கிட்டு பிரமாதமா பாடினீங்க. உங்களோட ஒருமித்த குரல்ல சேர்ந்து செய்யல இந்த பாட்டை கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்கு தெரியுமா? இசைக்கு மொழி பேதமே இல்லைங்கிறது உண்மைதானே? மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்து செய் பாடற்பயிற்சி கேட்டீர்கள். ஒடிய மொழி பாடலை கற்றுக்கொண்டோம். இயற்றியவர் கே சி பாணிகிரகி அவர்கள், இசையமைத்திருந்தவர் அக்ஷய்குமார் முகந்தி அவர்கள்.
2: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
3: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
2: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கிய பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்வளவு ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
3: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்.
2: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
3: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
2: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
3: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
2: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
4: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். நீலகிரி மாவட்டம் குன்னூர் 6 சென்டிமீட்டர், விண்ட்வர்த் 5 சென்டிமீட்டர், சென்னை அம்பத்தூர், தஞ்சாவூர் மாவட்டம் எச்சன் விடுதி ஆகிய இடங்களிலும் 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது.

0: திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, சோலையாறு, பள்ளிப்பட்டு, திருவள்ளூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரவாயல், சின்கொனா, வில்லிவாக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி, பூவிருந்தவல்லி, புதுக்கோட்டை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, ஆவடி, கேளம்பாக்கம், வால்பாறை, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், கும்மிடி பூண்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர். சோழிங்கநல்லூர், திருபாலங்காடு, செம்பரம்பாக்கம், சென்னை பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பணப்பாக்கம், காஞ்சிபுரம், எம்ஜிஆர் நகர், சென்னை காவல்துறை இயக்குனர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். தாம்பரம், திருநின்றவூர், திருமயம், ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு, சேத்தியாத்தோப்பு, குன்றத்தூர், தண்டையார்பேட்டை, புழல், ஊத்துக்கோட்டை, சென்னை ஆட்சியர் அலுவலகம், ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், கரம்பக்குடி, திருத்தணி, பூண்டி, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், ஹாரிசன், செங்குன்றம், தேவாலா, கொடைக்கானல், படகு குழாம், மலையூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு பகல் நேர வெப்பநிலையான 41.4 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், மதுரை, திருப்பத்தூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்திருந்தது. கன்னியாகுமரி, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கடலூர், தருமபுரி, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று பலத்த காற்றுடன் இடிமழை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் பெய்யக்கூடும். ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தென் தமிழ்நாடு, கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த
1: நேரம் 3 மணி. ஆகாஷவாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 5:27 மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி நிறைவு செய்து விடைபெறுகிறேன். பாண்டி லட்சுமி பிரியா. நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது நிலையத்தின் மாலை ஒலிபரப்பு இனிதே துவங்குகிறது. நிகழ்ச்சிகளின் துவக்கமாக கேட்கலாம் குரல் அமுதம்.
1: முற்பகலில் பிறருக்கு நாம் துன்பம் செய்தால் பிற்பகலில் அந்த துன்பம் தானாகவே வந்து நம்மை துன்புறுத்தும். குறள் எண் 319 அதிகாரம் இன்னா செய்யாமை.
2: பிறர்க்கின்னா முற்பகல் செய்ய தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்.
1: முற்பகலில் பிறருக்கு நாம் துன்பம் செய்தால் பிற்பகலில் அந்த துன்பம் தானாகவே வந்து நம்மை துன்புறுத்தும். குறள் எண் 319 அதிகாரம் இன்னா செய்யாமை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

காலை 5:30 நினைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். திரை கானங்களின் தொகுப்பாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மதுரத்தென்றல். நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் முதல் பாடல் ஆலவன்தான் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் மாலை 6 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நள்ளிரவு 11:10 வரையினால நிகழ்ச்சிகள் விளம்பரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக கேட்க காத்திருக்கிறீர்கள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 6:10 ஒருபட பாடல்கள். ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வெளிவரக்கூடிய திரைப்படம் தோளா திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மாலை 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல் 6:40 மதுர தென்றல் திரை இசை, 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுர தென்றல் திரைப்பட பாடல்களின் தொடர்ச்சி. இன்று 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல் 7:25 பண்ணை செய்தி. இன்று 7:30 மண்ணும் மணியும் விதை பரிசோதனை குறித்து நாகமலை புதுக்கோட்டை விதை பரிசோதனை நிலையம் வேளாண் அலுவலர் சி கமலாராணி அவர்கள் வழங்கும் தகவல்கள், அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள், பழமொழி சிந்தனைகள், விடைபெறும் முன் ஆகியவை இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் கேட்க. இன்று 8:00 செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து 8:05 மதுர தென்றல் திரை இசை, 8:30 அறிவியல் வெள்ளி. உலகை இயக்கும் 4 விசைகள் தகவல்கள் வழங்குபவர் மதுரை சேது பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கார்த்திக்

சுகுமார் அவர்கள். இன்று இரவு 8:45 இடைவிடாத திரையிசை பாடல்களை தரும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 9:30 அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியானது VL குமார், VLV சுதர்ஷன் ஆகியோரோட இணையான வயலின் இசை கேட்டு மகிழலாம். இவர்களோடு இணைந்து R. ரமேஷ் அவர்களோட மிருதங்க இசை, புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்களோட கடம் ஆகியவை இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இன்று இரவு 10:45 தெவிட்டாத தேன் அமுத கீதங்களை தர காத்திருக்கிறது நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் பாடகி வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய அரிதான பாடல்களை நாம் கேட்டு மகிழலாம். இன்று இரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெய்லி அஞ்சல். இரவு 11:10 நமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும் நேரம். அதனைத் தொடர்ந்து மறுநாள் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பு தொடங்கும். நேயர்களே, இதுவரை நேயர்கள் கேட்டு தெரிந்து கொண்டது இன்று நமது நிலையம் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக தெரிந்து கொண்டீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:10. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இந்த ஒளிபரப்பினை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இடைவிடாது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி தொடரும் நிகழ்ச்சியாக ஒருபட பாடல்கள். ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் 2016 வெளிவந்த தமிழ் திரைப்படம் தோழா திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசியுங்கள்.

ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் தோளா திரைப்படத்திலிருந்து முதலாவதான பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இந்த பாடலுக்கான குரல் சங்கர் மகாதேவன், இசை கோபி சுந்தர். இனி நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் ரஞ்சித் மற்றும் சுசித்ராவோட இசை குரல்களில் இதோ பாடல் வருது.

இன்றைய ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் 2016 ஆம் ஆண்டு வெளிவந்த தோழா திரைப்படத்திலிருந்து தொடர்ச்சியாக பாடல்களை கேட்டு ரசிக்கிட்டு இருக்கீங்க. கேட்ட அந்த பாடல் ரஞ்சித் மற்றும் சுசித்ராவின் குரல்களில் வளம் வந்தது. இனி கேட்கலாம் கோபி சுந்தர் அவர்களோட இசையில கீதா.

நாளில் வளம் வந்தது. இனி கேட்கலாம் கோபி சுந்தர் அவர்களோட இசையில கீதா மாதுரி பாடிய பாடல்.

ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் 2016 வெளிவந்த தோளா திரைப்படத்திலிருந்து பாடல்களை தொடர்ந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மீண்டும் இசையமைப்பாளர் கோபி சுந்தரோட இசையில் விஜய் பிரகாஷோட குரலில் வருகிறது பாடல்.

ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் 2016 வெளிவந்த தோளா திரைப்படத்திலிருந்து பாடல்களை ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் நிறைவாக வரக்கூடிய பாடல் அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஹரிசரனோட குரல்களில்.

இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்த ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் 2016 வெளிவந்த தோளா தமிழ் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிச்சீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாலை 6:30 மணிக்கான மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழகத்தின் வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 600க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் பயன்படுத்தி வரும் வேளையில் தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் வழிகாட்டு குழு கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 105 கோடி மருத்துவ ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் 500,000க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளும் 1,000,000க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் பதிவு செய்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 பேருக்கு அவர் நியமன ஆணைகளை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பள்ளிக்கல்வி, வருவாய், சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு

0: செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூரில் பேசிய நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள பதிவில் பள்ளி வளாகங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வது முறையல்ல என்றும் வகுப்பறைகளை சுய விளம்பர களங்களாக மாற்ற தாவேக அரசு முயற்சித்தால் மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் இளைஞர் அணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் தகுதியான நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 125 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய சூழல் தொடர அனுமதிக்கக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தாவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு SA தர்மாதிகாரி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் திரு விஜயும் வரும் 30ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதுவரை இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 307 புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 25 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தெலுங்கானாவிலிருந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் வரை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு மலை மாவட்டங்கள் ஈரோடு, சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, தெற்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மிக பலத்த மழை பெய்து வருகிறது. காலை முதல் கடும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் மாலை 4:30 பிறகு பலத்த சூறாவளி காற்று வீச துவங்கியது. அதனைத் தொடர்ந்து மிக கனமழை நீடித்து வருகிறது. சாலைகள் ஆறுகளைப் போல காட்சியளிக்கிறது. மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலில் மத்திய அரசின் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில்

போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. மதுரையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மண்டல புற்றுநோய் மையம் கட்டுவதற்கான இடம் தேர்வு குறித்து ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வரும் 31ஆம் தேதி கடைசி நாளாகும் என்று ஆட்சியர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் ஷக்கீலும் மகளிர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் புர்மேஸ்வரி தேவி ஹுய்ட்ராமும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 6 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் சந்திரிகா புஜாரி, ஜாய்ஸ்ரீ தேவி, பிராச்சி, சாகத், அன்ஷிகா, குஞ்சன் ஆகியோர் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் 19 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று லார்ட்ஸில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் மாலை 6:40. இனி தொடர்ந்து மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்களை கேட்டு மகிழலாம். மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் முதலாவதான பாடல் நான் திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனியோட குரல் மற்றும் இசையில்

மதுரதண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் ஜிப்சி திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணனோட இசை மற்றும் குரலோடு சித்தார்த் இணைந்து பாடிய பாடல்.

மதுர தண்டல் நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடலாக பசங்க திரைப்படத்திற்காக ஜேம்ஸ் வசந்தோட இசையில பாலமுரளி கிருஷ்ணா சிவாங்கியோட குரல்கள்ல.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:55. இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-4250-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: விருதுநகர் மாவட்டம் மானியத்துடன் கூடிய தொழில் கடன் உதவி பெற தொழில் முனைவோர்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தமிழக

அரசு மாவட்ட தொழில் மையத்தின் மூலம் வேலை தேடும் இளைஞர்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்காக 25% மானியத்தில் தொழில் கடனுதவி வழங்கி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற விரும்புபவர்கள் 18 முதல் 48 வயது உள்ள இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் சிறப்பு பிரிவினரான ஆதி திராவிடர், பழங்குடியினர், பின்தங்கிய வகுப்பினர், மிகவும் பின்தங்கிய வகுப்பினர், சிறுபான்மையினர், முன்னாள் படைவீரர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநர் ஆகியோர் 55 வயது வரையில் விண்ணப்பிக்கலாம். கல்வித் தகுதி குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம். மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த வயது வரம்பு விலக்களிக்கப்படுகிறது. குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 800,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர் விருதுநகர் மாவட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் வியாபார தொழில்களுக்கு மட்டும் அதிகபட்ச தொகையாக ரூபாய் 15 லட்சம் வரை கடனுதவியாக பெறலாம். இக்கடனுக்கு 25% அல்லது அதிகபட்சமாக 375,000 ரூபாய் மானியமாக பெற்று பயன்பெறலாம். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விண்ணப்பங்கள் வங்கிக்கு பரிந்துரைக்கப்பட்டு வருவதால் ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்கள் www.msmeonline.tn.gov.in/UYEGP என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அரசு மானியத்தை பெற்று பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இயங்கி வரும் மாவட்ட தொழில் மையத்தினை நேரிலோ அல்லது தொலைபேசியின் வழியாகவோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். தொலைபேசி எண்கள் 0-5562-252-739. மீண்டும் தொலைபேசி எண்கள் 0-5562-252-739. இந்த தகவலை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் விருதுநகர் மாவட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. விடுதிகளில் தங்கி பயிலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் விடுதிகளில் உள்ள குறைபாடுகள் மற்றும் புகார்களை வாட்ஸ்அப் எண்ணிற்கு தெரிவிக்கலாம் என அறிவித்துள்ளார்கள். விருதுநகர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சமூக நீதி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவியர்கள் விடுதிகளில் நடைபெறும் தவறுதல்கள் மற்றும் அசம்பாவித சம்பவங்கள் குறித்து புகார் தெரிவிக்க இந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு தெரிவிக்கலாம் என இந்த எண்ணை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வாட்ஸ்அப் எண்ணானது 94-45-47-70-16, அதாவது 9445-47-70-16 என்ற எண்ணிற்கு. இந்த தகவலை விருதுநகர் மாவட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நமக்காக தெரிவித்துள்ளார். நேயர்கள், இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.

மீண்டும் மதுரத்தண்டல் நிகழ்ச்சியானது இரவு 8:05 கேட்கலாம் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:10 மாவட்ட செய்திகள். இதில் நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் எஸ் கண்ணன். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதோ அஞ்சலுக்காக காத்திருப்போம் நேயர்களே.

0: செய்திகள் வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் பலரும் இணைந்து வருகின்றனர். எதிர்பாராத நிகழ்வுகளால் பாதிக்கப்படுவோருக்கு இந்த திட்டம் உறுதுணையாக உள்ளது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம், பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம் மற்றும் அட்டல் ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி 2015 மே 9 கொல்கத்தாவில் தொடங்கி வைத்தார். நாட்டின் அமைப்பு சாரா பிரிவைச் சேர்ந்த மக்கள் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்காக மத்திய அரசு காப்பீட்டுத் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அனைத்து வங்கிகள், அஞ்சல் அலுவலகங்களில் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும். பிரதம மந்திரியின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தில் இதுவரை 2,10,000 பேரும், பிரதம மந்திரியின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தில் இதுவரை 5,46,000 பேரும் சேர்ந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி இந்தியன் வங்கி தெரிவிக்கின்றது. எருமப்பட்டி வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த லதா என்ற பெண்மணி தனது கணவர் இந்த திட்டத்தில் சேர்ந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் இறந்த காரணத்தினால் அவருக்கான காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. முன்னோடி வங்கி மேலாளர் திரு மு சரவணன், இந்திய ரிசர்வ் வங்கியின் முதன்மை மேலாளர் திரு ரமண பிரகாஷ் உள்ளிட்டோர் அதற்கான சான்றிதழை அப்பெண்ணிடம் வழங்கினர்.
2: என் பேர் லதா, வரதராஜபுரம் பஞ்சாயத்து இந்தியன் பேங்க்ல வந்து இன்சூரன்ஸ் போட்டுனே எங்க வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டாரு. அதுக்கு வந்து இந்தியன் பேங்க்ல பிரதமர் மோடியில 2,00,000 ரூபாய் போட்டுனே, 1,00,000 ரூபாய்க்கு நகை வச்சிருந்தேன், மீதி 1,00,000 வந்து டெபாசிட் பண்ணிட்டேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கும் இந்தியன் வங்கிக்கும் மிகவும் நன்றி.
1: பிரதம மந்திரியின் 3 சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து வங்கி தொடர்பாளர்கள் கிராமங்கள் தோறும் நேரில் சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் அதிக மக்கள் இந்த திட்டங்களில் சேர்ந்து வருவதாக வங்கி தொடர்பாளர் பிரேமா கூறுகிறார்.
3: எரும்பட்டி பிரான்ச்ல 8 வணிக தொடர்பாளர்கள் வேலை செய்யறோம். இதுல வந்து இன்சூரன்ஸ் பத்தி வில்லேஜுக்கு நாங்க விழிப்புணர்வு முகாம் பண்ணிட்டு இருக்கோம். வரதராஜபுரம் பஞ்சாயத்துல ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, ஜீவன் ஜோதி சுரக்ஷா பீமா யோஜனா, அட்டல் பென்ஷன் யோஜனா, 3 ஸ்கீம் இருக்கு. அதுல ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவில் ஒரு கஸ்டமர் கிட்ட நாங்க பண்ணியிருந்தோம். அவங்க இறந்துட்டாங்க. அவங்க ஒரு கட்டட தொழிலாளி, 5 நாள்ல அவங்களுக்கு கிளைம் வாங்கி கொடுத்துருக்கோம்.
1: நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக ரத்த கொடையாளர் தினம் June 14 கொண்டாடப்பட்டதின் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் தன்னார்வ ரத்த தான கொடையாளர்கள் 51 பேரை பாராட்டி கேடயம் வழங்கினார். மேலும் 75 முறை ரத்த தானம் வழங்கிய மருத்துவர் திரு கண்ணன் என்பவரை பாராட்டி வாழ்நாள் விருதும் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் அரசு ரத்த மையங்களின் மூலமாக 2025 மொத்தம் 9,771 யூனிட்டுகள் தானமாக பெறப்பட்டன. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இரத்த மையத்தில் மட்டும் 6,667 யூனிட்டுகள் தானமாக பெறப்பட்டன. இதில் 3,137 யூனிட்டுகள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும், 6,000 மேற்பட்ட யூனிட்டுகள் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்ற மற்ற பிரிவுகளுக்கும் வழங்கப்பட்டன. நவனி ஊராட்சியில் கடந்த 2 விக்ஷித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் இதில் கலந்து கொண்டு திட்டத்தை

0: தொடங்கி வைத்து உரையாற்றினார். இந்திய அரசின் புதிய வழிகாட்டுதலின்படி கிராமப்புற மேம்பாட்டிற்காகவும் வாழ்வாதார பாதுகாப்பிற்காகவும் விபிஜி ராம்ஜி திட்டம் 2025 என்ற புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது என்றும், இச்சட்டத்தின் தொடர்ச்சியாக 1/7/2026 முதல் ஊரகப் பகுதிகளில் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதையும் மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 125 நாட்கள் சட்டப்பூர்வ வேலைவாய்ப்பு அளிக்கப்படுகிறது. வேலை செய்ததற்கான ஊதியம் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்கப்படாவிடில் அதற்கான தாமத ஊதிய இழப்பீடு சட்டப்படி வழங்கப்படும் என்றார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் குவைத் பயணத்தின் போது நடைபெற்ற ஹாலா மோடி நிகழ்ச்சிக்கான வீணை மற்றும் வயலின் இசைகளை வழங்கிய நாமக்கல் மாவட்டம் பாச்சல் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட குவைத் நாட்டில் வசித்து வரும் இசை சகோதரிகள் செல்வி மௌத்திகா மணிகண்டன், செல்வி கமலிகா மணிகண்டன் ஆகியோரின் கர்நாடக சங்கீத குரல் அரங்கேற்ற விழா ராசிபுரத்தில் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. இதனை மூத்த கர்நாடக சங்கீத பாடகர் டாக்டர் சுதா ரகுநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே பி ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து இளம் இசை கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை வழங்கினார். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமானது பெண் குழந்தைகளின் பிறப்பினை உறுதி செய்து அவர்களின் கல்வி, திறன் மற்றும் பங்கேற்பினை மேம்படுத்துதல் ஆகும். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தையின் பிறப்பை உறுதி செய்வதற்காகவும், பெண் குழந்தையின் பிறப்பினை கொண்டாடும் பொருட்டும் மகப்பேறு பிரிவில் உள்ள 20க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகம் மற்றும் மரக்கன்றுகள் ஆகியவற்றை வழங்கி தாய் மற்றும் குழந்தைகளின் நலம், அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார்.
1: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதிக் கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் கிருத்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ள அவர் ஆக்லாந்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியினர் சார்பில் நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் பஞ்சாப் மக்களின் சார்பில் நடைபெற்ற நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நமது பண்பாட்டு பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மற்றும் ஹிந்துஸ்தானி சேர்ந்திசையும் வந்தே மாதரம் பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கடல்சார் வளர்ச்சியில் சாகர்மாலா நிதிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் மூலம் இதுவரை 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதில் இதுவரை 3,700 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடருக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய இணையமைச்சர்கள் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால், டாக்டர் எல் முருகன் ஆகியோர் இன்று விரிவாக ஆய்வு மேற்கொண்டனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால், இந்த கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தொடர் குறித்த பல்வேறு ஆலோசனைகளும் இந்த ஆய்வின் போது வழங்கப்பட்டுள்ளதாக திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறினார். தில்லியில் பசுமை பரப்பை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் நீடித்த

வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் தில்லி அரசின் இந்த நடவடிக்கை உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மூலிகை தாவரங்களை நடுவதற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் இதுதொடர்பாக விடுத்த வேண்டுகோளை ஏற்று நாடு முழுவதும் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் ஒரு பகுதியாக சத்தீஸ்கட்டில் பலோட் மாவட்டத்தில் 285,000 நீர்நிலைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராம பஞ்சாயத்து அமைப்புகளும் மாவட்ட நிர்வாகமும் சமூக ஆர்வலர்களும் இப்பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர காவல்படை சார்பில் ஒருநாள் மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கடலோர காவல்படையின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்த படையின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடல்சார் பாதுகாப்பில் எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்தும் இதில் ஆலோசனை

காவலர்களும் இப்பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர காவல்படை சார்பில் ஒருநாள் மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கடலோர காவல்படையின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்த படையின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடல்சார் பாதுகாப்பில் எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக கடலோர காவல்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக இருக்கும் என்று இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக விரிவாக ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும் முதலீடுகளை கூடுதலாக ஈர்ப்பதற்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு அனுராக் தாக்கூர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். இங்கு பயின்று பட்டம் பெற்ற மாணவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் திரு நாராயணன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமாக ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டம் திகழ்கிறது என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 40 கோடிக்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 9,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிஜேபி வேட்பாளராக திரு நீரஜ்குமார் சின்ஹா அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் மத்திய பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு அசுதோஷ் திவாரி போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு வரும் 30ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். பீகாரில் மாதந்தோறும் 10ஆம் தேதி ஓய்வூதிய தினமாக கடைபிடிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இன்று 1,423 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் எந்த ஒரு பயனாளியும் விடுபடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த முகாம்களில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறினார். அசாம் அரசின் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் திரு ஜெயந்தா மல்லா பருவா இதனை தாக்கல் செய்து பேசினார். முதலீட்டு செலவினங்கள் 38,152 கோடியே 65 லட்சம் ரூபாயாக இருக்கும் என்று கூறிய அவர், வருவாய் பற்றாக்குறை 3% இருக்கும் என்று தெரிவித்தார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு ஜெயந்தா மல்லா பருவா கூறினார். கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பி கே பஷீர் கூறியுள்ளார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியை இன்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு பி கே பஷீர் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதற்கான ஆபரேஷன் அமிஸ்டர் நடவடிக்கையின் கீழ் வெனிசுலா சென்ற இந்திய படையினர் இன்று புதுதில்லி திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர்

ஒற்றையர் பிரிவில் கீர்த்தி 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் எலியா கெனல்ஸை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரித்திகா பிரதீப் 140-135 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் ஆண்ட்ரியா முனோஸை வென்றார். பிரான்சின் லாப்ளேனில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார். 9 சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணிக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 126 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கிளாஸ்கோவில் வரும் 23 தொடங்கி அடுத்த மாதம் 2 வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதிக்கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25:33.
2: ஆகாஷ்வாணி மதுரை. பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் முருங்கை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் கேதை அரும்பு விவசாயி முனைவர் கே பரமேஸ்வரன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: ஒரு மரம் முருங்கை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வைக்கிறேன்னா எவ்வளவு கேப் இருக்கணும், வீட்டுக்குள்ள வேர் போயிடும், அதனால அதை எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
4: இல்ல, முருங்கையினுடைய வேர் வந்து கட்டிடத்தை பாதிக்காது. நீங்க தொட்டிகள்லயே வச்சு கீரையை டெய்லி பிடுங்கி சாப்பிடலாம். அதனால் இப்போ இந்த ரெண்டு வகையான ரகங்கள் வந்து விவசாயிகள் மத்தியில் அதிக இது இல்லாமல் கர்நாடகா பல்கலைக்கழகம் சில ரகங்களை வெளியிட்டிருக்காங்க, இன்னொரு சில இன்ஸ்டியூட்டு சில ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் பொதுவாக விதை தேர்வோ கன்று தேர்வோன்னு வர்றப்போ இந்தியாவில் அதிகமான பகுதி விவசாயிகள் தமிழகத்தில் உள்ள ரகத்தை விரும்புகிறாங்க.
3: இப்போ நீங்கள் என்ன ரகம் போட்டிருக்கீங்க?
4: நாங்கள் வந்து தமிழ்நாடு வேளாண் மிருகங்கள் சொல்லிக்கூடிய இந்த PKM1 ரகத்தை தான் கொடுத்துருக்கோம். கரும்புன்னு முருங்கைன்னு சொல்லுவாங்க. ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் கள்ளிமந்தியம்ங்கிற ஊர் பக்கத்தில் கரும்பு முருங்கைன்னு அதிகம், மரம் முருங்கை, கரும்பு கணத்துக்கு அது வரும்ங்கிறதுக்காக அந்த இதில் சொல்லியிருக்காங்க. அந்த முருங்கை வந்து நல்ல டேஸ்ட்டு, சதைப்பட்டு ஈல்டும் நல்ல ஈல்டு, 10-12 டன் நம்ம செடி முருங்கை அளவுக்கு ஈல்டு நல்ல ஈல்டாக வருது. மேனேஜ்மெண்ட் ஈஸி, அதனால் அதை நிறையா சாகுபடி பண்ணுறாங்க விவசாயிகள்.
3: நடவு முறை எப்படி?
4: நடவு முறையும் இடைவெளியும் நான் இப்போ சொல்கிறேன். அதாவது இடைவெளி பார்த்தீங்கன்னா மர முருங்கை, அதாவது பல்லாண்டு பயிர், அது வந்து வரிசைக்கு வரிசை 20 அடி, இந்த வரிசைக்குள்ளும் அடுத்த வரிசைக்கும் 20 அடி, இந்த வரிசைக்குள்ள செடிக்கு செடி 14 அடி. அப்போ அந்த 20 அடி விடுறப்ப கவாத்து பண்ணிட்டு உள்ள டிராக்டரில் உழுகவோ வைக்கவோ ஆகும். அந்த மாதிரி நட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 200 மரம், இந்த 200 மரத்துலேருந்து ஒரு ஆண்டுக்கு அவங்களுக்கு 10-12 டன் எடுக்கிறாங்க, சிலர் 14 டன் வரைக்கும் கூட ஒரு ஏக்கரில் எடுத்துடுறாங்க. செடி முருங்கை வந்து 8 அடி இடைவெளி வரிசைக்கு வரிசை, செடிக்கு செடி 4 அடி அல்லது 5 அடி அதுக்குள்ளே தான் வைக்கிறாங்க. இது வந்து விவசாயிகள் பயன்படுத்தி நடைமுறைக்கு வச்சிருக்கிற இடைவெளி முறை. இந்த முறையில் அதிக ஈல்டு எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த வரிசை வந்து கிளை மேலே இருக்கணும், அப்போ தான் சூரிய வெளிச்சமும் காற்றும் சாயந்தரமும் உள்ளே போகும், காலையிலையும் உள்ளே வரும். இந்த வாக்கில் வரிசை வச்சிடக்கூடாது. ஸோ இதை வந்து விவசாயிகள் ரொம்ப கவனிக்க வேண்டியது. இந்த மெத்தடில் அவங்க சாகுபடி பண்ணாங்கன்னா அவங்க பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய மகசூலை பெறலாம், பூச்சி நோய் தாக்குதலை குறைக்கலாம், காயினுடைய தரமும் மேம்படும், அதனால் வந்து ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இடைவெளி ரொம்ப ரொம்ப முக்கியம். நடவு முறைன்னு பார்த்தீங்கன்னா விதை தேர்வு, ஓராண்டு செடி முருங்கை நடணும் அப்படின்னா அந்த விதையை ஏறத்தாழ 10 மணி நேரம் விதையை வந்து நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும், தண்ணியில் ஊற வச்சு நடணும். ஆனால் அந்த விதையை விதை நேர்த்தி பண்ணணுமான்னு நீங்கள் நல்ல கேள்வியை கேட்டீங்க. அந்த விதை நேர்த்தி ஏற்கனவே நீங்கள் வெளியில் பல்கலைக்கழகத்துலேயோ மற்ற கடைகள்லேயோ செடி முருங்கை விதை வாங்குறப்போ அவங்களே விதை நேர்த்தி பண்ணி வச்சுருப்பாங்க. அல்லது நீங்களே சொந்தமாக நான் போன வருஷம் என் தோட்டத்தில் நல்ல விதை வச்சுருக்கேன், என் விதையை நீங்கள் நான் எப்படி விதை நேர்த்தி பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா விதை நேர்த்தி வந்து 1 கிலோ விதைக்கு

0: ஒன்றரை கிராம் கார்பன்டாசிம் அப்படிங்கிற மருந்தை நீங்கள் அதில் தூவி அந்த மருந்தானது அனைத்து விதையிலையும் படுற மாதிரி ஒரு துண்டுலையும் எதுலையோ போட்டு நீங்கள் நல்லா கலக்கி எடுத்துக்கிறங்க. எடுத்துட்டு அந்த விதையைத்தான் நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கணும். காலையில் நடணுன்னா நைட்டு 10 மணிக்கு ஊற வச்சுருங்க. காலையில் எடுத்து நட்டிங்கன்னா அந்த ஈரப்பதத்தில் ஏற்கனவே உள்ள அந்த கரு மையத்துக்கு ஈரம் போய் அது முளைப்பை தூண்டும். அப்போ வேகமாக 11 நாளில் முளைக்கும் விதை காட்டில் போட்டிங்கன்னா. ஊற வச்சு போட்டிங்கன்னா ஒரு 7 நாளில் முளைப்பு வந்துடும். இந்த நடுறப்ப இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து ஈரப்பதம் கரெக்டாக தண்ணி வந்து ஈரமாக இருக்கணும் முளைக்கிற வரைக்கும். பல்லாண்டு பயிரை நடுற கண்ணு நடுறீங்க இல்லையா, அதுக்கு சுற்றி இப்படி மண் மேடாவை அணைச்சிடணும். ஏன்னா வேர் பகுதியில் காற்றோட்டம் அதிகமாக காற்றடித்து ஆடிச்சுன்னா அந்த வேர் டேமேஜ் ஆகி கண்ணு போயிடும். இந்த செடி முருங்கையில் நீங்கள் காட்டில் நேரடியாக விதையை நடுறீங்க இல்லையா, அப்போ ஒரு 100 பையில் விதையை போட்டு தனியாக வச்சுக்கணும். எங்கெங்கே முளைக்கலையோ அங்கே இந்த இது இதுவும் இதுவும் ஒரே நாள் வளர்ந்துட்டு வரும். ஸோ அங்கங்கே வந்து ஒரு 10வது நாள் எங்கெங்கே முளைக்கலன்னு பார்த்து அங்கே இந்த கண்ணை நட்டுறணும். ஸோ இந்த முறையில் சரியான இடைவெளியில் முறையான விதை நேர்த்தி செய்யப்பட்ட கன்றுகளையோ விதைகளையோ நடுறப்போ பயிர் எண்ணிக்கை பராமரிக்கப்படுது. அப்போ மகசூல் குறைய வாய்ப்பில்லை.
1: இதுவரை இன்றைய பண்ணை செய்தியில் முருங்கை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திண்டுக்கல் ஒட்டன்சத்திரம் கேதை அரும்பு விவசாயி முனைவர் கே பரமேஸ்வரன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டோம். இன்றைய பண்ணை செய்தி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 7:30 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 kHz.
1: ஆகாஷ்வாணி மதுரை மண்ணும் மணியும் இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் விதை பரிசோதனை குறித்து நாகமலை புதுக்கோட்டை விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் சி கமலாராணி அவர்கள் வழங்கும் தகவல்கள், வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடை பெறுமுன் ஆகியவை இடம்பெறும்.

0: முதலாவதாக விதை பரிசோதனை குறித்து நாகமலை புதுக்கோட்டை விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் சி கமலாராணி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: வித்தின்றி விளைச்சல் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு. அதற்கேற்ப தரமான விதைகள் விவசாயிகளுக்கு கிடைக்கப் பெறுவதற்கு விதை பரிசோதனை மிக அவசியமாகும். விதை பரிசோதனை நிலையத்தில் சான்று விதை மாதிரிகள், ஆய்வாளர் விதை மாதிரிகள் மற்றும் பணி விதை மாதிரிகள் வரப்பெற்று அதற்காகுரிய சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அதற்கான என்னென்ன சோதனைகள் மேற்கொள்கிறோம் என்பதை விரிவாக எடுத்துரைக்க உள்ளேன். விதை சான்று துறையிலிருந்து பெறப்படும் சான்று விதை மாதிரிகளுக்கு ஜெர்மினேஷன் எனப்படும் முளைப்புத்திறன், பிசிக்கல் பியூரிட்டி எனப்படும் புற தூய்மை, மாய்ஸ்சர் எனப்படும் ஈரப்பதம், அதர் டிஸ்டிங்கிஷபிள் வெரைட்டி ஓடிவி எனப்படும் பிற ரகக் கலவன் மற்றும் ஓசிஎஸ் அதர் சீட் கிராப் என்னும் பரிசோதனை ஆகியவை மேற்கொள்ளப்படுகின்றது. ஆய்வாளர் விதை மாதிரிகளுக்கு முளைப்புத்திறன் மற்றும் புற தூய்மையும், பனிவிதை மாதிரிகளுக்கு முளைப்புத்திறனும் வேளாண் பெருமக்கள், வேளாண் விதை உற்பத்தியாளர்கள், வேளாண் விதை விற்பனையாளர்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப பிற பரிசோதனைகளும் செய்து தரப்படுகின்றன. ஆய்விற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விதை மாதிரிகளிலிருந்து, அதாவது சப்மிட்டட் சாம்பிள் எனப்படும் விதை மாதிரிகளிலிருந்து ஆய்விற்கு தேவையான விதை மாதிரிகளை, ஒர்க்கிங் சாம்பிளை நாம் பெற வேண்டும். கலக்குதல் மற்றும் பிரித்தல் முறையில், அதாவது மிக்சிங் அண்ட் டிவைடிங் மெத்தடில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விதை மாதிரிகளிலிருந்து ஒன்றுபட்ட ஆய்வு மாதிரிகளை பெறுவதற்கு டிவைடர் எனப்படும் கருவி உபயோகப்படுத்தப்படுகிறது. பெரிய அளவில் உள்ள விதைகளையும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாத விதைகளையும் டிவைடர் என்ற கருவி மூலமும், ஒற்றை சிறிய விதைகளை கொண்ட கத்தரி, தக்காளி, மிளகாய் போன்ற சிறிய விதைகளை கரண்டி முறையிலும், அதாவது ஸ்பூன் மெத்தட் என்ற முறையிலும், பஞ்சு நீக்காத பருத்தி போன்ற விதைகளை கம்பார்ட்மெண்ட் மெத்தட், அதாவது கரம் கொண்டு பிரித்தல் முறையிலும் ஆய்விற்கு தேவையான விதைகளை பெறுகின்றோம். எடுத்துக்காட்டாக நெல் விதை மாதிரிக்கு சமர்ப்பிக்கப்படும் விதை மாதிரியின் அளவு 400 கிராம் என்றால், அதற்கு தேவையான ஒர்க்கிங் சாம்பிள், அதாவது ஆய்விற்கு தேவையான விதை மாதிரிகள் 40

கிராம் ஆகும். அது அவ்வாறே பயிர் வகை பயிர்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் விதை மாதிரி அளவு 1 கிலோ என்றால் துவரை போன்ற பயிர்களுக்கு 300 கிராம் அளவிலும், உளுந்து பயிருக்கு 150 கிராம் அளவிலும், பாசி பயிருக்கு 120 கிராம் அளவும் போதுமானது ஆகும். சமர்ப்பிக்கப்பட்ட விதை மாதிரிகளிலிருந்து ஆய்வுக்கு தேவையான விதை மாதிரிகள் பெறப்பட்டு அவை புற தூய்மை பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. மேலும் இவ்வாறாக சமர்ப்பிக்கப்பட்ட விதை மாதிரிகளும் ஆய்வுக்கு தேவையான ஒர்க்கிங் சாம்பிளும் ஒவ்வொரு பயிருக்கு ஏற்றவாறு அளவுகள் வேறுபடும். புற தூய்மை பரிசோதனைக்கு தேவையான தூய விதைகள், பிற தானிய விதைகள், உயிர்பெற்ற பொருட்கள், களை விதைகள் ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டு புற தூய்மை சதவீதத்தில் பதிவு செய்யப்படுகின்றது. மிக எடை குறைவாக உள்ள உமி, பதர் போன்ற உயிரற்ற பொருட்களை சீட் ப்ளோயர் எனப்படும் காற்று மூலம் பதர் நீக்கும் கருவியாலும், பகுப்பாய்வு பலகை அதாவது பியூரிட்டி போர்ட் எனப்படுகின்ற உபகரணம் மூலம் பிற ரக விதைகள், களை விதைகள் மற்றும் கசடுகள் ஆகியவற்றை பிரித்து எடுக்கப்பட்டு சுத்தத்தன்மையின் முடிவு எடையின் அடிப்படையில் சதவீதமாக அறிவிக்கப்படுகின்றது. இந்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச விதை சான்றளிப்பு தரத்தின்படி கொள்ளு விதை பயிருக்கு 90% கீரைகள் கேரட் மல்லி போன்றவற்றிற்கு 95% பீட்ரூட் பாலக்கீரை முருங்கை போன்றவற்றிற்கு 96% குதிரைவாளி பனிவரகு கேழ்வரகு திணை வரகு சாமை போன்ற சிறு தானியங்கள் மற்றும் எல் பயிருக்கு 97% நெல் கம்பு சோளம் மக்காச்சோளம் பயிர் வகை பயிர்கள் சூரியகாந்தி பருத்தி காய்கறி பயிர்களுக்கு 98% வெண்டை பயிருக்கு 99% புற தூய்மை குறையாமல் இருத்தல் அவசியமாகும். இவ்வாறாக புற தூய்மைக்கு உட்படுத்தப்பட்ட விதைகளிலிருந்து முளைப்பு திறனுக்கான பரிசோதனைக்கான விதைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. முளைப்பு திறன் பரிசோதனைக்கு ஒவ்வொரு விதை மாதிரிகளிலும் இருந்து 400 விதைகள் விதைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த விதைப்பானது 4:100 அல்லது 8:50 16:25 மடிப்பு தாள்களிலோ மண் முறையிலோ அல்லது சிறிய கண்ணாடி தட்டுகளின் மேல் முறையிலோ மதிப்பு செய்யப்படுகிறது. இவ்வாறு விதைப்பு செய்யப்பட்ட விதை மாதிரிகள் ஜெர்மினேஷன் ரூம் எனப்படுகின்ற அறையில் தேவையான ஈரப்பதம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அண்ட் லக்ஸ் இன்டென்சிட்டியில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. முளைவிட்ட ஒவ்வொரு பயிருக்கும் முதல் கணக்கெடுப்பு நாள் மற்றும் இறுதி கணக்கெடுப்பு நாட்களில் விதைகளின் முளைப்பு திரை பின்கண்டவாறு ஆய்வு செய்யப்படுகின்றது. முளைவிட்ட நாற்றுகளை இயல்பான நாற்றுகள் மற்றும் இயல்பற்ற நாற்றுகள் எனவும், முளைக்காத விதைகளை கனின விதைகள், உயிரற்றது, முளைக்காத விதைகள் என பகுப்பாய்வு செய்யப்பட்டு அந்த மாதிரியில் 4:100 அல்லது 50:8 அல்லது 16:25 விதைகளின் சராசரி கணக்கிடப்பட்டு முளைப்பு திறன் கண்டறியப்படுகிறது. இயல்பான நாற்றுகள் என்பது அதற்கு சாதகமான சூழ்நிலைகளான மண், நீர், தட்பவெப்ப நிலை மற்றும் ஒளியின் தூண்டுதலால் இயல்பான செடிகளாக வளர்ச்சி பெறுபவை ஆகும். இயல்பான நாற்றுகளுக்கு நன்கு வளர்ச்சி பெற்ற ஆதார வேரும் நன்கு வளர்ந்த விதை இலைகளையும் கொண்டது. இயல்பெற்ற நாற்றுகள் என்பது சிதைந்த நாற்றுகள், வளர்ச்சி குன்றிய நாற்றுகள் மற்றும் அழுகிய நாற்றுகள். கடின விதைகள் என்பது விதைகள் ஈரத்தை உரியாமல் இருப்பது. பொதுவாக இது பயிர் வகை பயிர்களில் காணப்படும். உயிரற்றதாக கருதப்படுவது ஆய்வு காலத்தின் முடிவிலும் கடினம் இல்லாமலும் புதியதாகவும் இல்லாமலும் நாற்றுகள் முளைக்காமல் இருக்கும். இவற்றை அழுத்தினால் ஒரு பால் போன்ற பசை வெளிவரும். முளைக்காத விதைகள் என்பது ஆய்வு காலம் முடியும் வரை கடினம் இல்லாமலும் முளைக்காமலும் புதிய விதைகள் போல காணப்படும். இந்தியன் மினிமம் சீட் சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட் படி மக்காச்சோளத்தின் முளைப்பு திறன் 90%, கொண்டைக்கடலை 85%, நெல் கொள்ளு எல் போன்றவற்றுக்கு 80%, சிறுதானியங்கள் பயிர் வகை பயிர்கள் பருத்தி வீரியம் போன்றவற்றுக்கு 75%, எண்ணெய் வித்துக்கள் காய்கறிகள் 70%, பருத்தி ரகம் காலிஃப்ளவர் மல்லி போன்றவற்றுக்கு 65%, குவாட்ஸ் வெள்ளரி மிளகாய் பாலக் பப்பாளி பட்டாணி ஆகியவற்றுக்கு 60% குறையாமல் இருத்தல் ஆகும். குறிப்பிட்ட முளைப்பு திறன் இல்லாவிடில் மறு ஊடகத்தில் மறு ஆய்வு செய்து முளைப்பு திறனை உறுதி செய்த பின்னரே முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றது.

0: மீண்டும் இணைகிறோம் நேயர்களே. மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் விதை பரிசோதனை குறித்து நாகமலை புதுக்கோட்டை விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் சி கமலாராணி அவர்கள் வழங்கும் தகவல்கள்.
1: அடுத்ததாக நாம் காணும் பரிசோதனை ஈரப்பதம் ஆகும். சமர்ப்பிக்கப்பட்ட சான்று விதை மாதிரிகளிலும் ஈரப்பதம் மற்றும் விவசாயிகளின் வேண்டுகோளுக்கு ஏற்ப பனிவிதை மாதிரிகளுக்கு ஈரப்பதம் ஈரமானி அதாவது மாஷர் மீட்டர் என்றும் கருவி கொண்டு கணக்கிடப்படுகிறது. ஈரப்பத ஆய்வுக்கு சமர்ப்பிக்கப்படும் மாதிரிகள் 700 காஜ் பாலத்தின்

0: பைகளிலோ அல்லது காற்று புகாத கொள்கலனிலோ வைத்து அனுப்பப்பட வேண்டும். 1% ஈரப்பதத்தை குறைத்தால் அதன் சேமிப்பு காலம் 2 மடங்காகும். அரைக்கும் விதைகளை 100 கிராம் அளவிற்கும் அரைக்க வேண்டாத விதைகளை 50 கிராம் அளவிற்கும் அனுப்ப வேண்டும். சேமிப்பின் போது விதைகளின் உயிர் சக்தியை பராமரிக்கவும் பூஞ்சை வராமல் தடுக்கவும் சரியான ஈரப்பதத்தில் சேமித்தாக வேண்டும். ஈரமானி கருவியை மாதம் 1 முறை வெப்பக்காற்று அடுப்பு அதாவது ஹாட் ஏர் ஓவன் என்ற கருவி கொண்டு மதிப்பீடு செய்ய வேண்டும். ஈரமானி கருவியானது ஈர விதைகளுக்கு திறனுள்ள மின்கடத்தியாகவும் உலர் விதைகளுக்கு திறனற்ற மின்கடத்தியாகவும் செயல்படுகிறது. மின்கடத்து திறம் ஈரப்பதத்துடன் நேரடி விகிதமாக அறியப்படுகிறது. நெல் விதை மாதிரிக்கு 13%, சிறுதானியம் மற்றும் பப்பாளிக்கு 12%, பருத்தி வெண்டை போன்றவற்றுக்கு 10%, பயிர்கள் கடலை எள் போன்றவற்றிற்கு 9%, ஆமணக்கு கத்தரி மிளகாய் தக்காளி கேரட் வெங்காயம் போன்றவற்றுக்கு 8%, காட்ஸ் பூசணி காலிஃப்ளவர் போன்றவற்றுக்கு 7%, முள்ளங்கி 6%க்கும் மிகாமல் இருத்தல் அவசியமாகும். அடுத்த பரிசோதனையாக நாம் பார்க்க இருப்பது பிறரக கலவன். பிறரக கலவன் என்பது சமர்ப்பிக்கப்பட்ட விதை மாதிரிகள் முழுவதற்கும் பிறரக கலவன் பார்க்க வேண்டும். வல்லுநர் விதை கொண்டும் உரு பெருக்கி கொண்டும் ஒப்பீடு செய்து பிறரக கலவன் கண்டறியப்படுகின்றது. மேலும் சிவப்பரிசி என்பதை பேடி டீகல்லர் என்றும் கருவி மூலம் ஆய்வு செய்து அதே சதவீதமாகவும் பிறரக கலப்பலில் சேர்த்து பிறரக கலவன் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றது. நெல் விதைகளுக்கு சதவீதமாகவும் மற்ற பயிர்களுக்கு எண்ணிக்கையாகவும் முடிவு அறிவிக்கப்படுகின்றது. ஆதார விதைகளுக்கு பிறரக கலவன் 0.05%, சான்று விதைகளுக்கு 0.2%க்கும் மிகாமல் இருத்தல் வேண்டும். பிறரக தானிய விதைகள் விதை மாதிரிகளில் கலந்துள்ள பிற பயிர் விதைகளை கண்டறிதல் ஆகும். இதன் முடிவுகள் எண்ணிக்கையாக கிலோவிற்கு அறிவிக்கப்படுகின்றது. மறுமதிப்பீடு செய்யப்படும் சான்று விதை மாதிரிகளுக்கும் மற்றும் பனிவிதை மாதிரிகளுக்கு கோரிக்கையின் அடிப்படையில் பூச்சி தாக்குதல் கணக்கிடப்படுகின்றது. மக்காச்சோளம் மற்றும் பயிர் வகை பயிர்களுக்கு 1%, நெல் மற்றும் பிற தானியங்களுக்கு 0.5%க்கும் மிகாமல் இருக்க வேண்டும். விதைச்சட்டம் 1966 விதை விதிகள் 1968 படி குறைந்தபட்ச முளைப்பு திறனில் தேராத குவியல்களை ஒப்பீடு செய்து அவை துறை நடவடிக்கையாக அல்லது நீதிமன்ற நடவடிக்கை உட்படுத்தப்படுகிறது. இதனால் விவசாயிகளுக்கு தரமான விதைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படுகின்றது. சான்று விதை மாதிரிகளின் ஆய்வு அறிக்கை சாதி சீட் ஆத்தன்டிகேஷன் ட்ரேசபிலிட்டி அண்ட் ஹோலிஸ்டிக் இன்வென்டரி என்னும் மென்பொருளில் ஏற்றப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றது. ஆய்வாளர் விதை மாதிரிகள் மற்றும் பனிவிதை மாதிரிகளின் முடிவு அறிக்கைகள் சீட் ப்ரொடக்ஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேஷன் சிஸ்டம் என்ற ஸ்பெக்ஸ் என்ற மென்பொருள் மூலம் அறிவிக்கப்படுகின்றது. எனவே விவசாயிகள் வேளாண் விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் வேளாண் விதை விற்பனையாளர்கள் தங்களிடம் உள்ள விதை குவியலிலிருந்து விதை மாதிரிகளை எடுத்து தமிழக அரசில் விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் செயல்பட்டு வரும் மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் இயங்கி வரும் விதை பரிசோதனை நிலையத்தில் விதை மாதிரி 1க்கு ₹80 செலுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: இதுவரை விதை பரிசோதனை குறித்து நாகமலை புதுக்கோட்டை விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் சி கமலாராணி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இனி கேட்கலாம் வேளாண் தகவல். இயற்கை விவசாயத்தின் உயிருடை துணையாக இருப்பது மாடும் எருமையும் செம்மறியாடும் வெள்ளாடும். இவை ஒன்றாக இருந்தால் நிலமும் செழிக்கும், நாம் நலமுடனும் வாழலாம். மாடு எருமை செம்மறியாடு வெள்ளாடு போன்றவற்றை நாம் வளர்க்கும் போது அவை தரும் பலன்கள் அளப்பரியவை. இயற்கை விவசாயத்திற்கு இவைகள் நமக்கு நிறைய உறுதுணை புரிகின்றன. மாட்டு சாணம் மற்றும் சிறுநீர் கொண்டு நாம் இயற்கை உரம், ஜீவாமிர்தம், பூஞ்சாணம், நாட்டு உரங்கள் ஆகியவை தயாரிக்கலாம். இதன் மூலம் நிலவளமும் பாதுகாக்கப்படுகிறது. மண் உயிர் செழிக்க செய்து நிலத்தின் வளத்தை அதிகரித்து நீடித்த உற்பத்தியை தருகிறது. பயிர்களுக்கு இயற்கை பாதுகாப்பு அளிக்கிறது. சாணம், சிறுநீர், பூச்சி விரட்டி ஆகியவை நோயை கட்டுப்படுத்தி பயிர்களை பாதுகாக்கிறது. விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறது. பால், தயிர், நெய், உரம் போன்ற பல வழிகளில் நாம் வருமானம் ஈட்டலாம். மாடு எருமை வெள்ளாடு செம்மறியாடு போன்றவை ஒன்றிணைந்து

நமக்கு பரஸ்பர நன்மையை அளிக்கிறது. சாணம் சிறுநீர் உரம் எருவாக மாறி பயிர்களுக்கு ஊட்டத்தை அளிக்கிறது. பயிர்கள் இவற்றுக்கு தீவனமாகி விலங்குகளுக்கு உணவாகும். இது இயற்கையின் சுழற்சி. இயற்கை முறையில் பயிரிடப்பட்ட தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் நாட்டு மாட்டு பால் பொருட்கள் நம் உடலுக்கு ஆரோக்கியம் தருகிறது. ஆரோக்கியமிக்க உணவு உறுதியான உடல், மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருகிறது. இயற்கை விவசாயத்திற்கு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. சுயநிறைவு கொண்ட கிராமங்கள், ஆரோக்கியமான மக்கள் மற்றும் வலுவான நாடு இதன் மூலம் அமைகிறது. மாடும் எருமையும் செம்மறியாடும் வெள்ளாடும் நம் செல்வங்கள். இவற்றை வளர்ப்பதன் மூலம் சுயநிறைவு வளமான கிராமங்கள் உருவாகும். உற்பத்தி செலவு குறையும், லாபம் அதிகரிக்கும். மண்வளம் பாதுகாக்கப்பட்டு எதிர்கால சந்ததிக்கு செழிப்பான நிலம் கிடைக்கும். ஆரோக்கியமான உணவு மூலம் நோய்கள் குறையும், மருத்துவ செலவும் குறையும். இயற்கை விவசாயத்தின் அமிர்தமாக பஞ்சகவ்யா திகழ்கிறது. பஞ்சகவ்யா என்பது பயிர்களின் வளர்ச்சியை தூண்டும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஒரு இயற்கை உரமாகும். பஞ்சகவ்யா தயாரிக்க பசுஞ்சாணம் 7 கிலோ, பசுனை 1 கிலோ, கோமியம் 10 லிட்டர், தண்ணீர் 10 லிட்டர், பசும்பால் 3 லிட்டர், பசு தயிர் 2 லிட்டர், இளநீர் 3 லிட்டர், வெல்லம் 3 கிலோ, அதாவது 3 லிட்டர் தண்ணீரில் 3 கிலோ வெல்லத்தை கரைக்க வேண்டும். நன்கு கனிந்த பூவன் பழம் 12. இவற்றை கொண்டு நாம் பஞ்சகவ்யா 20 லிட்டர் தயாரிக்கலாம். இவற்றை தயாரிக்க ஒரு வாய் அகன்ற மண்பானை அல்லது பிளாஸ்டிக் வாளியில் பசுஞ்சாணம் மற்றும் நெய்யை நன்கு கலந்து 3 நாட்கள் வைக்கவும். தினமும் காலை மற்றும் மாலை இருவேளை கிளறி விட வேண்டும். 4வது நாளில் கோமியம் மற்றும் தண்ணீரை சேர்த்து 15 நாட்கள் நிழலில் வைக்க வேண்டும். தினமும் இருவேளை கிளறுவது அவசியம். 15 நாட்களுக்கு பிறகு பால், தயிர், இளநீர், வெள்ளக்கரைசல் மற்றும் பிசைந்த வாழைப்பழங்களை சேர்க்க வேண்டும். அடுத்த 30 நாட்களில் பஞ்சகவ்யா தயாராகிவிடும். பாத்திரத்தை ஒரு மெல்லிய துணி அல்லது வலை கொண்டு மூடி வைக்க வேண்டும். இவ்வாறு தயாரிக்கப்படும் பஞ்சகவ்யாவை நாம் பூண்டு விவசாயத்திலும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஆராய்ச்சி முடிவுகளின்படி பஞ்சகவ்யா 2% மற்றும் தொழு உரம் 10% ஆகியவற்றின் கலவை பூண்டில் மிக சிறந்த வெற்றியை தருகிறது. பூண்டின் குமிழ்கள் பெரியதாகவும் சீரான அளவிலும் வளர்கிறது. பூண்டு பற்களின் எண்ணிக்கை மற்றும் எடை அதிகரிக்கிறது. பூண்டின் தரம் மேம்படுவதால் அறுவடைக்கு பின் நீண்ட காலம் கெடாமல் இருக்கும். இதில் உள்ள IAA மற்றும் GA போன்ற ஹார்மோன்கள் பூண்டின் வேர் மற்றும் இலை வளர்ச்சியை வேகப்படுத்துகிறது. இவ்வாறு இயற்கை விவசாயத்திற்கு நாம் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அரசும் விரும்புகிறது. ஒவ்வொரு நாட்டின் வேளாண்மை முன்னேற்றம் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும். இயற்கை விவசாயம் செய்யும் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம், நாட்டையும் வளப்படுத்தலாம். இயற்கை விவசாயத்தால் நமக்கு பலன் அதிகம் கிடைக்கிறது. இயற்கை விவசாயம் செய்வோம், ஆரோக்கியத்தை பேணுவோம். இதுவரை வேளாண் தகவல் கேட்டீர்கள்.

மீண்டும் இணைகிறோம் நேயர்களே மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வேளாண் பழமொழி சிந்தனை. நீரும் நிலமும் இருந்தாலும் பருவம் பார்த்து பயிர் செய். நீரும் நிலமும் இருந்தாலும் பருவம் பார்த்து பயிர் செய். இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை கேட்டீர்கள். விடைபெறும் முன், கால்நடைகளை தாக்கும் நீலநாக்கு நோயானது மழை மற்றும் குளிர்காலங்களில் நோய் நுண்பரப்பிகள் மூலம் பரவும் ஒரு நச்சுயிரி நோயாகும். இத்துடன் இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதை

0: எல்லாமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேனா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: தொடர்வது செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தின் பழங்கால கலைப் பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த தமிழகத்தின் வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 600க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்குரிய என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் பயன்படுத்தி வரும் வேளையில் தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் வழிகாட்டு குழு கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 105 கோடி மருத்துவ ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் 500,000க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளும் 10,000க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் பதிவு செய்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 பேருக்கு அவர் நியமன ஆணைகளை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பள்ளிக்கல்வி, வருவாய், சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூரில் பேசிய நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள பதிவில், பள்ளி வளாகங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வது முறையல்ல என்றும், வகுப்பறைகளை சுய விளம்பர களங்களாக மாற்ற தவேக அரசு முயற்சித்தால் மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் தகுதியான நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 125 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய சூழல் தொடர அனுமதிக்கக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது.

தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் திரு விஜயும் வரும் 30ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதுவரை இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடி படை மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 307 புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக 25 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பிரான்சின் லாப்ளேனில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார். சீனாவின் ஆடோஸில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமாட்டேட் தலைமையிலான இந்த அணியில் 19 பேர் இடம்பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:05.

மதுரதென்றல் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்களை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சி தரக்கூடிய முதலாவதான பாடல் விடுதலை திரைப்படத்திலிருந்து இளையராஜா அனன்யா பட் பாடியது.

மதுரதண்டல் நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் உடன்பிறப்பே திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் யுகபாரதி ஆகியோரோட பங்களிப்பில் வெளிவந்த அந்த பாடலை தான் நம்ம கேட்டு ரசிக்க காத்திருக்கிறோம்.

மதுர தண்டல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நமக்காக ஒழிக்கவிருக்கும் பாடல் பொன்னியின் செல்வன் பகுதி ஒன்றிலிருந்து ஏ ஆர் ரகுமான், ஏ ஆர் ரெஹானா, பாம்பே பாக்யா ஆகியோரோட குரல்களில்.

0: மதர் தண்டல் நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் சீன் ரோல்டன், பிரதீப் குமார், ராஜு முருகன் ஆகியோரோட கூட்டமைப்பில் வெளியான இந்த பாடல் ஜெய் பீம் திரைப்படத்திற்காக.
1: தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும்

தொடர்ந்து ஒழிக்கவிருக்கக்கூடிய பாடல் குக்கு திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணனோட இசையில் பிரதீப் குமார் மற்றும் கல்யாணி நாயரோட குரல்களில். இதோ பாடல் வருகிறது நேயர்களே.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு பயனடையுங்கள். நேரம் 8:30.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அறிவியல் வெள்ளி. இன்றைய நிகழ்ச்சியில் உலகை இயக்கும் 4 விசைகள் தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் மதுரை சேது பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கார்த்திக்குமார் அவர்கள்.
2: இயற்பியலின் கொள்கைப்படி ஒவ்வொரு செயல்களுக்கும் மூலமாக ஒரு விசை இயங்குதல் வேண்டும். விசையின் நகர்வே செயல் எனப்படும். விசை என்பது ஒரு பொருளின் இயக்கத்தை மாற்றக்கூடிய ஒரு தொடர்பை விவரிக்கும் ஒரு இயற்பியல் அளவு ஆகும். இதன் அலகு சர்வதேச அலகு முறைமையில் நியூட்டன் என வரையறுக்கப்பட்டுள்ளது. ஒரு பொருளை தூக்குவதற்கு, நகர்த்துவதற்கு, இயக்கத்தை நிறுத்துவதற்கு, முடுக்குவதற்கு தேவையான விசையை அப்பொருளின் நிறை மற்றும் முடுக்கத்தின் அளவின் பெருக்கல் பலனை கொண்டு நாம் கணக்கிட முடியும். ஒரு பொருளின் விசை செயல்படுத்தும் பொழுது அது பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதாவது இயற்பியல் மாற்றம் ஒரு விசை ஒரு பொருளை நகர்த்தவோ நகர்வதை நிறுத்தவோ அல்லது அதன் வேகத்தையோ திசையையோ மாற்ற காரணமாகலாம். விசையினால் ஒரு பொருளின் வடிவத்தை மாற்ற முடியும். ஒரு பொருளின் முடுக்கத்தை அதிகரிக்கச் செய்யலாம். அதன் மூலம் இயங்கும் பொருளின் வேகத்தை மாற்றலாம். ஒரு விசை ஒரு பொருளின் மீது செயல்படும் பொழுது அவ்விசை அப்பொருளுக்கு ஆற்றலை தரலாம். விசை என்பது இயற்பியலின் ஒரு அடிப்படை கருத்தாகும். இது பரந்த அளவிலான பயன்பாடுகளை கொண்டுள்ளது. விசையின் விளைவுகளை புரிந்து கொள்வதன் மூலம் நாம் நம்மை சுற்றியுள்ள உலகத்தையும் அதன் இயக்கத்தையும் உலகம் செயல்படும் விதத்தையும் புரிந்து கொள்ள முடியும். இத்துணை ஆண்டுகளாக அறிவியல் வரலாற்றில் நடைபெற்ற ஆய்வுகளின்படி உலகில் நடக்கும் எல்லா இயக்கங்களுக்கும் ஆதாரமாக உள்ளது 4 விசைகளே ஆகும். அவை புவியீர்ப்பு விசை, மின்காந்த விசை, மென்மை விசை, வலிமையான அணுக்கரு விசை. புவியீர்ப்பு விசை என்பது இயற்கையாக பொருட்கள் ஒன்றை ஒன்று கவர்ந்து கொள்ளும் விசை. இவ்விசையே பூமியின் மீது உள்ள அனைத்து பொருட்களுக்கும் எடையை அளிப்பதாகும். அண்டத்தில் உள்ள ஏதேனும் இரு பொருட்களுக்கு இடையே செயல்படுவது ஈர்ப்பு விசையாகும். அடிப்படை விசைகளில் பொருள் ஈர்ப்பு விசையே மிகவும் வலிமை குன்றிய விசையாகும். ஆனால் அண்டத்தில் நெடுதொலைவிற்கு செயல்படக்கூடிய விசை புவியீர்ப்பு விசையாகும். இவ்விசை பிரிந்து இருக்கும் பொருட்களை ஒன்று சேர்ப்பதற்கும் ஒன்று சேர்ந்த பொருட்கள் அப்படியே அதே நிலையில் இருப்பதற்கும் உதவுகிறது. இவ்விசையே சூரியன், பூமி மற்றும் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களுக்கும் அதன் இயக்க நிலையை தொடர்வதற்கு காரணமாக அமைகிறது. பூமி மற்றும் அனைத்து கோள்களும் அதன் சுற்றுப்பாதையில் சுற்றி வருவதற்கும், சந்திரன் பூமியை சுற்றி வருவதற்கும், அலைகள் உருவாவதற்கும், நீர் அல்லது திரவங்களின் இயக்கம், அதன் அடர்த்தி மாறல் விகிதம் மற்றும் பூமியில் காணப்படும் பல்வேறு நிகழ்விற்கும் காரணியாக புவியீர்ப்பு விசையே அமைகிறது. ஈர்ப்பு விசையை பற்றிய தொடக்கம் 17 நூற்றாண்டின் ஆரம்பத்தில் கலிலியோ கலிலியால் தொடங்கப்பட்டது. அவரது புகழ்பெற்ற சோதனையான பீசா கோபுரத்திலிருந்து பந்துகளை எறிவது, பின்னர் சாய்வான தளத்தில் உருளை அமைப்பு கொண்ட பந்துகளின் இயக்கம் போன்றவற்றில் ஈர்ப்பியல் விசை ஒரே வேகத்தில் இயங்கச் செய்கிறது என்றார். அதனைத் தொடர்ந்து அரிஸ்டாட்டில் கனமான பொருட்கள் அதிகமான இயக்கத்தை கொண்டவை என விளக்கினார். எடை குறைவான பொருட்கள் வளிமண்டலத்தில் உள்ள காற்றின் எதிரியக்கத்தால் மெதுவாக கீழே விழும் என கலிலியோவின் கூற்றை அரிஸ்டாட்டில் ஒப்புக்கொண்டார். இவ்விரு அறிவியல் அறிஞர்களின் கூற்றையே நியூட்டனின் ஈர்ப்பியல் கோட்பாடு உருவாக காரணமாக அமைந்தது. நியூட்டன் பூமியில் மேலிருந்து பொருட்கள் கீழே விழுவதை கண்டார். பூமிக்கு பொருட்களை கவரும் ஈர்ப்பு விசை உண்டெனக் கண்டார். அவரின் கூற்றுப்படி எந்த பொருளும் மற்றொன்றை கவர்ந்திழுக்கும். இதற்கு புவியீர்ப்பு விசை என பெயரிட்டார். நியூட்டனின் ஈர்ப்பியல்

இப்படி ஈர்ப்பு விசையானது அவ்விரு பொருட்களின் நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்தகவிலும் அவற்றுக்கிடையே உள்ள தொலைவுகளின் இரு மடங்கிற்கு எதிர்தகவிலும் இருக்கும். இவரை தொடர்ந்து ஐன்ஸ்டீன் பொது சார்பியல் கோட்பாடு மூலமாக அனைத்து அசைவற்ற பொருட்களின் இயக்கத்தை விளக்கினார். ஈர்ப்பு மண்டலத்தின் வலிமை அதன் தாக்கத்தின் கீழிருக்கும் பொருட்களின் முடுக்கத்திற்கு சமமாகவும் பூமியின் மேற்பரப்பில் அதன் மதிப்பு கிட்டத்தட்ட நிலையான சராசரி 9.8 மீட்டர் பெர் வினாடி ஆகும். இதனை ஆங்கில எழுத்து ஜி என்பதால் குறிக்கின்றோம். பூமியில் காற்று என்ற ஒன்று இல்லாத நிலையில் ஒரு பொருள் பூமியின் மேற்பரப்பின் அருகில் தடையின்றி விழும்பொழுது அதன் வேகம் நொடிக்கு 9.8 மீட்டர் பெர் வினாடி என்ற விகிதத்தில் அதிகரிக்கும். மேலும் காற்று எதிர்ப்பு இல்லாத பொழுது ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருந்து விழும் அனைத்து பொருட்களும் ஒரே நேரத்தில் தரையை அடையும். நமது சூரிய குடும்பத்தில் உள்ள கிரகங்கள் சூரியன் எடை, நட்சத்திர தூரம் பற்றிய விரிவான தகவல்களை நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி நமக்கு விளக்குகிறது. விண்வெளியில் ஒரு பொருள் தனது சுற்றுப்பாதையை தக்க வைத்து கொள்ள காரணம் இந்த ஈர்ப்பு விசையே ஆகும். கோள்கள் நட்சத்திரங்களை சுற்றும், நட்சத்திரங்கள் விண்மீன் திரள்களின் மையத்தை சுற்றும், விண்மீன் திரள்கள் அதன் ஈர்ப்பு மையத்தை சுற்றும். இவையே புவியீர்ப்பு விசையின் முக்கியத்துவமாகும். உலகை இயக்கக்கூடிய விசைகளில் மற்றொரு இன்றியமையாத ஒன்று மின்காந்த விசையாகும். நேர் மின்னோட்டம் பெற்ற இரு பொருட்களுக்கு இடையே எதிர்ப்பு விசையானது செயல்படும். ஆனால் இரு மாறுபட்ட மின்னூட்டம் பெற்ற துகள்களுக்கு இடையே ஈர்ப்பு விசையானது செயல்படுகிறது. இந்த விசையின் தன்மைகளை முதலில் ஆராய்ந்து விசையை கணக்கிடும் சமணத்தை நமக்கு அளித்தவர் கூலும் என்ற அறிவியல் அறிஞர் ஆவார். ஒரு அணுவில் சம எண்ணிக்கையில் உள்ள எதிர்நிலை மின்னூட்டங்களான எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் மின்விசையால் இயங்குகின்றன. உலகில் நடக்கும் வேதியியல் செயல்கள் யாவும் மின்விசையால் நடைபெறுகின்றன. மின்காந்த விசை ஈர்ப்பு விசையை விட வலிமையானது. எடுத்துக்காட்டாக இரு எலக்ட்ரான்களுக்கு இடையேயான மின்காந்த விசை அவற்றுக்கு இடையேயான ஈர்ப்பு விசையை விட 10^43 மடங்கு வலிமையானது. ஈர்ப்பு விசை எப்பொழுதும் இருந்தாலும் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் மின்காந்த விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருப்பதற்கு இதுவே காரணமாகும். காந்த விசை என்பது மின்விசையின் ஒரு வெளிப்பாடாகும். துவக்கத்தில் மின்சாரமும் காந்தவியலும் தனித்தனி விசைகளாக கருதப்பட்டன. 1873 ஆண்டு ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் மின்சாரம் காந்தவியல் குறித்தான ஆய்வு கட்டுரை நேர்மறை மற்றும் எதிர்மறை மின்னூட்டங்களுக்கு இடையேயான இடைவினைகள் ஒரே விசையால் ஒருங்கிணைக்கப்படுகின்றன என்று விளக்கினார். பிறகு அவை தனித்தனி விசைகள் அல்ல என அறியப்பட்டது. அணுவில் உள்ள மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று கவர்கின்றன அல்லது எதிர்க்கின்றன. அதேபோல் காந்த முனையங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கவோ அல்லது எதிர்க்கவோ செய்கின்றன. ஒரு கம்பியின் வழியே மின்னோட்டம் செல்லும் அதனை சுற்றி வட்டமாக காந்த புலத்தை உருவாக்குகிறது. இந்த புலத்தின் திசை மின்னோட்டத்தின் திசையிலேயே அமையும். ஒரு காந்த புலத்தில் கம்பிச்சுருளை உள்ளே நகர்த்தும் பொழுது அல்லது வெளிநகர்த்தும் பொழுது அந்த கம்பிச்சுருளின் மின்னோட்டம் ஏற்படுகின்றது. இந்த மின்னோட்டத்தின் திசையும் கம்பிச்சுருளின் நகர்வின் திசையையே சார்ந்துள்ளது. நம் வீடுகளில் நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான பொருட்கள் மின்காந்த விசை இல்லாமல் இயங்காது. நாம் அன்றாட வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கும் மின்விசிறி, சமையல் அறையில் பயன்படுத்தும் மிக்சி ஆகியவை, அவற்றில் உள்ள மின் மோட்டார்களில் கம்பிச்சுருளுக்குள் மின்சாரம் பாயும் பொழுது அங்கே ஒரு காந்தப்புலம் உருவாகிறது. அது சுற்றியுள்ள காந்தத்தால் ஈர்க்கப்பட்டு அல்லது விளக்கப்பட்டு மோட்டாரை சுழற்றுகிறது. மின்னாற்றல் இங்கே இயக்க ஆற்றலாக மாறுகிறது. நம் வீட்டில் பயன்படுத்தும் அழைப்பு மணி, அதில் உள்ள இரும்பு தற்காலிக மின்காந்தமாக மாறி மணியை நோக்கி இரும்பு சுத்தியை ஈர்க்கிறது. இச்செயலினால் ஒளி உண்டாகிறது. நம் வீட்டிற்கு மின்சாரத்தை வழங்கும் டிரான்ஸ்ஃபார்மர்கள் எனப்படும் மின்மாற்றிகள் மின்காந்த தூண்டல் மூலமே மின்சாரத்தை மின்னழுத்தத்தை குறைத்து நம் வீடுகளுக்கு பாதுகாப்பான மின்சாரத்தை வழங்குகின்றன. மருத்துவத்துறையில் ஒரு புரட்சியாய் நாம் இன்று பயன்படுத்தும் எம்ஆர்ஐ ஸ்கேன் உள்ளது. நம் உடலில் 70% நீரால் நிரம்பியது. எம்ஆர்ஐ ஸ்கேனில் உள்ள சக்தி வாய்ந்த மின்காந்தங்கள்
உடலில் உள்ள நீரின் ஹைட்ரஜன்

0: அணுக்களை ஒரு நேர்கோட்டில் சீரமைத்து கதிர்வீச்சு இல்லாமல் உடலின் உட்பகுதியை துல்லியமாக படம் பிடித்து காட்டுகின்றன. போக்குவரத்து துறையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்ற பெருமை மின்காந்த விசையையே சாரும். மேக்லவ் ரயில்கள் ஜப்பான் மற்றும் சீனா போன்ற நாடுகளில் இயங்கும் ரயில்களுக்கு சக்கரங்கள் கிடையாது. தண்டவாளத்திலும் ரயிலின் அடிப்பகுதியிலும் உள்ள மின்காந்தங்களின் ஒரே மாதிரியான துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் என்ற விதியின் அடிப்படையில் ரயில் தண்டவாளத்திற்கு மேல் 10 சென்டிமீட்டர் தொலைவில் காற்றில் மிதக்கிறது. உராய்வு இல்லாததால் இது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் செல்லக்கூடியதாக அமைகிறது. தொழிற்சாலைகளில் நாம் பயன்படுத்தும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் கிரேன்ஸ் என அழைக்கப்படும் மின்காந்த தூக்கிகள் மின்காந்த விசையின் அடிப்படையிலேயே செயல்படுகின்றன. டன் கணக்கிலான இரும்பு கழிவுகளை அல்லது பொருட்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்ற இந்த மின் தூக்கிகள் பயன்படுத்தப்படுகிறது. மின்சாரம் பாயும் பொழுது இரும்பை ஈர்க்கும் காந்தமாக மாறும். மின்சாரம் பாய்வதை நிறுத்தினால் இரும்பை தனது கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்துவிடும். மனிதர்களால் தூக்க முடியாத பொருட்களை ஒரு நொடியில் தூக்கி நகர்த்திவிடும். உலகின் அதிக அளவு மின்சாரம் மின்காந்த விசை மூலமே தயாரிக்கப்படுகிறது. நிலக்கரி, அணுசக்தி அல்லது நீர் ஆற்றல் மூலம் பெரிய காந்தங்களுக்கு இடையே கம்பிச்சுருள்களை சுழற்றும் பொழுது மின்சாரம் உருவாக்கப்படுகிறது. மின்காந்த விசைகள் ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர மின்காந்த அலைகளாக வடிவம் பெறுகின்றன. மின்காந்த அலைகளின் பண்புகள் அவற்றின் அலைநீளம், அதிர்வெண் மற்றும் வீச்சு ஆகியவற்றால் தீர்மானிக்கப்படுகின்றன. மின்காந்த அலைகள் ரேடியோ அலைகள், நுண்ணலைகள், புறவுதா கதிர்கள், அகச்சிவப்பு அலைகள், கண்ணறு ஒளி, எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள் என அவற்றின் அலைநீளம் மற்றும் அதிர்வனை கொண்டு வகைப்படுத்தப்படுகின்றன. மின்காந்த அலைகளின் பயன்பாடுகள் நம் வாழ்வியல் முறைகளில் ஒன்றோடு ஒன்று கலந்தவையாகிவிட்டது. ரேடியோ அலைகள் மிக நீளமான மின்காந்த அலைகளாகும். அவை மில்லிமீட்டர் முதல் கிலோமீட்டர்கள் வரையிலான அலைநீளங்களை கொண்டுள்ளன. ஜிபிஎஸ் போன்ற வழி செலுத்துதலுக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. ரேடியோ மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பிலும் மொபைல் ஃபோன் தொடர்பிலும் பயன்படுத்தப்படுகின்றன. ஆண்டனாக்கள் ரேடியோ அலைகளை அனுப்பவும் பெறவும் செய்கின்றன. இது கம்பியில்லா தொடர்பை சாத்தியமாக்குகிறது. நுண்ணலைகள் மில்லிமீட்டர்கள் முதல் சென்டிமீட்டர்கள் வரையிலான அலைநிலங்களை கொண்டுள்ளன. நுண்ணலைகள் செல்போன்கள் மற்றும் வைஃபை போன்ற தொடர்புக்கும் நுண்ணலை அடுப்புகளில் உணவை சூடாக்குவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. செயற்கைக்கோள் தொடர்பு மற்றும் புள்ளிக்கு புள்ளி தொடர்பு இணைப்புகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. நுண்ணலைகள் நீண்ட தூரங்களுக்கு அதிக அளவு தரவை கொண்டு செல்லக்கூடிய பண்பை பெற்றுள்ளன. அகச்சிவப்பு அலைகள் மைக்ரோமீட்டர்கள் முதல் மில்லிமீட்டர்கள் வரையிலான அலைநிலங்களை கொண்டுள்ளன. அகச்சிவப்பு அலைகள் இரவு பார்வை கண்ணாடிகள் போன்ற வெப்ப படிமமாக்கலுக்கும் வானிலை செயற்கைக்கோள்கள் போன்ற தொலை உணர்வு திறன்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. கண்ணொரு ஒளி 400 நானோமீட்டர்கள் முதல் 700 நானோமீட்டர்கள் வரையிலான அலைநிலங்களை கொண்டவை. நாம் காணும் ஒளி முதல் அனைத்தும் இந்த கண்ணொரு ஒளியின் மூலமாகவே பெறப்படுகிறது. புறவுதா அலைகள் 10 நானோமீட்டர்கள் முதல் 400 நானோமீட்டர்கள் வரையிலான அலைநிலங்களை கொண்டுள்ளன. புறவுதா அலைகள் தோல் கருத்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அவை சூரிய தீக்காயம் மற்றும் தோல் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடும். எக்ஸ் கதிர்கள் 0.01 நானோமீட்டர்கள் முதல் 10 நானோமீட்டர்கள் வரையிலான அலைநிலங்களை கொண்டுள்ளன. எக்ஸ் கதிர்கள் எலும்புகள் மற்றும் பற்களின் எக்ஸ் கதிர்கள் போன்ற மருத்துவ படிமமாக்கலுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. காமா கதிர்கள் 0.01 நானோமீட்டர்களுக்கும் குறைவான அலைநிலங்களை கொண்டுள்ளன. காமா கதிர்கள் மிகவும் ஆற்றல் வாய்ந்த மின்காந்த அலைகளாகும். உலகை இயக்கும் 4 விசைகளில் ஈர்ப்பு விசை நம் பூமியின் மேல் நிற்க வைக்கிறது. நம் கையில் இருக்கும் செல்பேசியை இயங்கச் செய்வது மின்காந்த விசை. சூரியனிலிருந்து நமக்கு வெளிச்சத்தை வாரி வழங்குவது மென்மை விசை. உலகம் முழுவதும் உள்ள அனைத்து பொருட்களையும் ஒன்றிணைத்து சிதறவிடாமல் செய்வது வலிமை விசை. இந்த 4 விசைகளும் சேர்ந்து நம் அன்றாட வாழ்வை வெற்றிகரமாக நடத்த உதவுகின்றன.
1: இதுவரை உலகை இயக்கும் 4 விசைகள் தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் மதுரை சேது பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ்

நேரம் இரவு 8:45. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தன்ற நிகழ்ச்சிக்காக காத்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் காலா திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் தி அனந்து குரல்களில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரை சென்ட்ரல் நிகழ்ச்சியில் நம்மை ரசிக்க தூண்டும் அடுத்த பாடல் ரெக்க திரைப்படத்திற்காக நந்தினி ஸ்ரீகர் பாடியது.

மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் நிறைவாக வரக்கூடிய பாடல் இஸ்பட் ராஜாவும் இதயராணியும் திரைப்படத்திற்காக அனிருத் பாடியது. இந்த பாடலை தொடர்ந்து நீங்கள் கேட்கலாம் இரவு 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: Busedi in Muscat discusses issues of cooperation in trade, investments, connectivity, maritime, technology and defence. Ministers of State for Parliamentary Affairs Arjun Ram Meghwal and Dr. L. Murugan review preparations for upcoming monsoon session. Railway approves coverage deployment on 680 route kilometres of Northern Railway to enhance safety and operational efficiency. In football, Spain to face Belgium in the second quarterfinal of FIFA World Cup tonight. And in Wimbledon tennis, Alexander Zverev of Germany storms into the men's singles final, beating British wildcard Arthur Ferry. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் எல்நினோ தாக்கம் குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்த வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். இந்த எல்நினோ தாக்கத்தை கணக்கிடுறதுல பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் என்ன சார்?
4: நிலப்பகுதியில் வந்து அப்சர்வேட்டரி இருக்கு, எங்களுடைய மெட்டலாஜிக்கல் அப்சர்வேட்டரி, வெப்பநிலை மெசர் பண்ணுவோம். ஆனால் கடலில் போய் நாங்கள் மேனுவலாக மெசர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து சேட்டலைட்டை தான் நம்பியிருக்கோம். சேட்டலைட் வந்து ரிமோட் சென்சிங் சேட்டலைட், ஐஆர் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், இதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த சேட்டலைட் சென்சர்ஸ் அது மூலிமா வெப்பநிலையை வந்து எடுக்கும். அது போக வந்து அந்த இடங்களில் வந்து மிதக்கும் ஃப்ளோட்டிங் அப்சர்வேட்டரி இருக்குது. ஆய்வு கப்பல்கள் அங்கே வந்து பசிபிக் பெருங்கடலுடைய மத்திய பகுதியில் அனுப்பி அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணுவோம். அந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி அதனுடைய அடிப்படையில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அது போக வந்து இன்னொன்று காற்றினுடைய அழுத்தத்தையும் நாங்கள் வந்து கணக்கிடுவோம். அது ரெண்டு பகுதி, இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு பகுதி, அதாவது அது வந்து நார்த்து பசிபிக் ஓஷன் சைட்லேயே இருக்குது, டார்வின் ஒரு இடம், இன்னொன்று வந்து தஹிதி அப்படி ஒரு இடம் இருக்குது, அது வந்து ஈஸ்ட் பசிபிக்கில் இருக்குது. அந்த ரெண்டு பகுதியினுடைய காற்றழுத்த வேறுபாடு அதையும் நாங்கள் கணக்கிடுவோம். ஈஸ்ட் பகுதி வந்து பொதுவாக வந்து கூலாக இருக்கிறதுனால வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். வெஸ்ட் பகுதி வந்து வார்மாக இருக்கும், வார்மாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ், நார்மல் கண்டிஷனில் வந்து ஈஸ்டில் உள்ள ப்ரெஷர் மைனஸ் வெஸ்ட் ப்ரெஷர் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வரும். ஏன்னா இது வந்து அதிக ப்ரெஷர், இங்கே கம்மியான ப்ரெஷர். ஸோ ஈஸ்ட் மைனஸ் வெஸ்ட்டு நார்மல் பாசிட்டிவ் வந்துட்டு இருக்கும். அந்த எல்நினோ பீரியடில் வந்து இது வந்து ஆக்சுவலாக வார்ம் ஆகிறதுனால ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், இது வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து 21 ஹெக்டோபாஸ்கல் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணி தான் நாங்கள் வந்து இதை வந்து இப்போ எல்நினோ அப்படின்னு சொல்லுவோம். இது கரண்ட். ஃபியூச்சர் வந்து ஆக்சுவலாக இந்த டேட்டாவெல்லாம் மாடல், நியூமெரிக்கல் கிளைமேட் மாடல்னு சொல்லுவோம். இந்த அட்மாஸ்பியர், இப்போ நாங்கள் வெதர் ஃபோர்காஸ்ட் கொடுக்கல இல்லையா, வெதர் ஃபோர்காஸ்ட் கிளைமேட் ஃபோர்காஸ்ட்லாம் கொடுக்கும். இது வந்து எப்படின்னா இந்த அட்மாஸ்பியரவே சிமுலேட் பண்ணும். அட்மாஸ்பியர் உள்ள சேஞ்சஸை வந்து இப்போ கண்டிஷன் இப்படி இருக்குன்னா நாளைக்கு என்ன நடக்கும்,
5: ஃபியூச்சர் எப்படி
4: எப்படி இருக்குது, ஃபியூச்சர் நெக்ஸ்ட் இயர் ப்ரிடிக்ஷன். டைனாமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அந்த ஈக்குவேஷனை ஃபீட் பண்ணி ஒரு ஒரு பேராமீட்டர் இருக்கும். இப்போ அட்மாஸ்பியரில் வந்து காற்று இருக்குது, காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும், காற்றில் உள்ள ஈரப்பதம் எப்படி ஆகும் நாளைக்கு, அப்போ காற்றினுடைய ப்ரெஷர் நாளைக்கு எப்படி மாறும், இதெல்லாம் வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் மூலியமாக நாங்கள் வந்து சிமுலேட் பண்ணி சூப்பர் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி அதனுடைய ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்கு வந்து இது அப்சர்வேஷன். ஸோ அப்சர்வேஷன் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கும், இப்போ எப்படி இருக்குது, இப்போ எல்நினோ இருக்குது, நெக்ஸ்ட் மந்த், டூ மந்த், த்ரீ மந்த், ஆஃப்டர் சிக்ஸ் மந்த் இது எல்நினோ இருக்குமா, இல்லை வந்து நியூட்ரல் கண்டிஷன் போகுமா, இல்லை ஃபர்தர் வந்து எல்நினோ வந்து வெரி ஸ்ட்ராங் எல்நினோ மாறுமான்னு கிளைமேட் டைனாமிக்கல் மாடல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் மாடல் வச்சுருக்கோம், மான்சூன் மிஷன் கிளைமேட் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் இருக்குது, அதை நாங்கள் அதை ரன் பண்ணுவோம். வேர்ல்டு ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு காமன் தான், டேட்டா கிடச்சிட்ருக்கோம், நாங்கள் இங்கேருந்து சிமுலேட் பண்ணிகிட்ருப்போம். அது போக வந்து அந்த அப்சர்வேஷன் பார்ட்டு வந்து ஆக்சுவலி யூஎஸில் வந்து என்டபிள்யூஎஸ் நேஷனல் ரிசர்வ் சர்வீஸ்ன்னு இருக்குது, அவங்களுடைய சென்டர் கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது, அவங்க தான் இந்த இதை மானிட்டர் பண்ணிட்டு மூவிங் கப்பலை அனுப்பி அவங்களுடைய அப்சர்வேஷன் எடுக்குது, சேட்டலைட்டை வச்சு அந்த அப்சர்வேஷன் எடுக்குது, எல்லாமே அவங்க டேட்டாவை அப்சர்வேஷன் டேட்டா கொடுப்பாங்க. ஒன்ஸ் அப்சர்வேஷன் டேட்டா வந்துச்சுன்னா அந்த சிமுலேஷன் வந்து எல்லாரும் பண்ணலாம், எல்லா நாடும் பண்ணிகிட்டு இருக்கும். அப்சர்வேஷனல் ஆஸ்பெக்ட் வந்து அந்த சிபிஎஸ் கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர் யூஎஸில் இருக்குது, என்டபிள்யூஎஸ் நேஷனல் வெதர் சர்வீஸ் அவங்க பண்ணுவாங்க. இன்னும் ஒன்று வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பியூரோ ஆஃப் மெட்ரோலஜின்னு இருக்குது, அதுவும் எங்களுக்கு மாதிரி மெட் டிபார்ட்மெண்ட், ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுடைய மெட் டிபார்ட்மெண்ட் பியூரோ ஆஃப் மெட்ரோலஜி, அவங்களும் இந்த வேலை பண்ணிகிட்ருக்காங்க. பசிபிக் பெருங்கடலுடைய வெப்பநிலையை கணிக்கிறதுல ப்ரிடிக்ஷனில் வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்துருக்கு. ஏன்னா வந்து இப்போது சில இப்போ ப்ரிடிக்ஷன் மாடல்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாடல் இருக்கும், ஒரு மாடல் ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துட்ருக்கோம், ஃபைனலாக வந்து அதனுடைய ஆவரேஜை எடுத்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு மாடல் சொல்லும் இன்றைக்கி வந்து இயல்பையிலேருந்து 1 டிகிரி சென்டிகிரேட்டுன்னு சொல்லுவாங்க, அடுத்து 2 மாதத்தில் வந்து வெப்பநிலை வந்து 1 டிகிரியாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவோம் ஒரு மாடல், இன்னொரு மாடல் வந்து 2 டிகிரி கொடுக்கும், இன்னொரு மாடல் வந்து 0.5 கொடுக்கும், ஆவரேஜ் எடுத்துக்கிறோம். பல நாட்டினுடைய மாடல் எல்லாம் கன்சிடர் பண்ணி இதெல்லாம் வந்து பிட்டிஷனுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கும்.

0: பட் அப்சர்வேஷனுக்கு வந்து சேட்டலைட், இந்த புய் அப்சர்வேஷன், ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ், அதுலேருந்து அப்சர்வேஷன் எடுக்குது, அந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எடுக்குது, அதை வந்து மானிட்டர் பண்ணுவோம். ப்ரிடிக்ஷனுக்கு வந்து மாடல்ஸ், ஸ்டேட்டிஸ்டிக்கல் மாடல், டைனாமிக்கல் மாடல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன் பண்ணுவோம்.
1: அதாவது நாங்கள் வந்து கேட்குற அந்த வெதர் ரிப்போர்ட் அப்படின்றது கடினமான வேலைகளுக்கு பிறகு அந்த ரிப்போர்ட் வந்து தயாராகி வருதுன்றது இப்போ நீங்கள் சொன்னது வந்து புரியுது. ஏற்படுத்துறீங்க இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சொன்னீங்க, எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து வானிலையை முன்கூட்டியே கணிக்கிறதுல உதவிக்கிறமா இருக்குது சார்? ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் நிறைய முன்னேற்றம் இல்லையா, வானிலை ஆய்வு மையத்துக்கு நிறைய ரேடாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வாங்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது சார்?
0: டெக்னாலஜியா இல்லை
1: டெக்னாலஜி
0: ஆக்சுவலாக இப்போ என்னென்னா, இப்போ டெக்னாலஜியை பார்க்கும்போது நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ண போஸ்லாம் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்னுடைய அந்த பவர், நியூமெரிக்கல் மாடல் ரன் பண்ணதுக்கு வந்து கம்ப்யூட்டர் தேவை, அந்த கம்ப்யூட்டருடைய பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு சிமுலேஷனுக்கு வந்து ஒரு நியூமெரிக்கல் மாடலை ரன் பண்ணனா 24 ஹவர் ஃபோர்காஸ்டே வந்து ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஈவினிங்கில் கிடைக்கும். நீ மார்னிங் சப்மிட் பண்ணுவோம் மாடலு, ஒரு 8 o'clock மாடல் சப்மிட் பண்ணிங்கன்னா அட்மாஸ்பியர் ஃபுல்லாக சிமுலேட்

0: சிஏ பார்க்கும்போது நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ண போஸ்லாம் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்னுடைய அந்த பவர், நியூமெரிக்கல் மாடல் ரன் பண்ணதுக்கு வந்து கம்ப்யூட்டர் தேவை. அந்த கம்ப்யூட்டருடைய பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு சிமுலேஷனுக்கு வந்து ஒரு நியூமெரிக்கல் மாடலை ரன் பண்ணுனா 24 ஹவர் ஃபோர்காஸ்டே வந்து ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஈவினிங்கில் கிடைக்கும். நீ மார்னிங் சப்மிட் பண்ணுவோம் மாடலு, ஒரு 8 o'clock மாடல் சப்மிட் பண்ணிங்கன்னா அட்மாஸ்பியர் ஃபுல்லாக சிமுலேட் பண்ணி 24 ஹவர் பிடிக்ஸ் நாளைக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்காஸ்டே வந்து ஈவினிங்கில் தான் கிடைக்கும். அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு ஃபோர்காஸ்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு மார்னிங்லேயே ஃபோர்காஸ்ட் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி இருந்தது. கம்ப்யூட்டிங் பவர் வந்து முன்னாலெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது. இன்னொன்று வந்து அந்த அட்மாஸ்பியரிக் அண்டர்ஸ்டாண்டிங்குமே வந்து முன்னால் அந்தளவுக்கு இல்லை. அட்மாஸ்பியரிக் ப்ராசஸ் கம்ப்யூட்டேஷன் இந்த அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா, ஏன்னா முன்னாலெல்லாம் வெதர் ப்ரிடிக்ஷன் மாடல்னால் துல்லியத்தன்மைனா முன்னால் வந்து இப்போ நம்ம ரன் பண்ணும்போது இப்போ இந்தியாவை நம்ம வந்து அப்படியே ஈக்குவலாக டிவைட் பண்ணுவோம். இப்போ நம்ம டைல்ஸ் போடுறது இல்லையா, டைல்ஸ் வந்து 1 மீட்டர்லேயும் டைல்ஸ் இருக்குது, 10 cm டைல்ஸ் போடலாம், 5 m/5 m போடலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக நம்ம இந்தியாவை டிவைட் பண்ணுவோம், ஒரு ஈக்குவலாக டிவைட் பண்ணி அதில் வந்து கம்ப்யூட்டேஷன் நடந்துகிட்ருக்கோம். ஸோ முன்னால் வந்து இந்த கம்ப்யூட்டேஷன் வந்து கம்ப்யூட்டிங் பவர் கம்மியாக இருந்ததுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவை வந்து நம்ம வந்து 500 km/500 km பிரிப்பாங்க. இந்தியாவுக்கு மேலே பாயிண்ட்ஸ் ஒரு 2-3 points தான் கிடைக்கும். மீன் பிடிக்கும் போது பெரிய வலையில் மீன் பிடிக்கிறதுக்கு சின்ன வலையில் மீன் பிடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ பெரிய வலையில் மீன் பிடிச்சா சின்ன மீன்லாம் வந்து உருவி போயிடும். ஸோ அதே மாதிரி தான் முன்னால் வந்து நாங்கள் வந்து 500 km/500 km வந்து இந்த நியூமெரிக்கல் மாடல் ரன் பண்ணிட்டு இருந்தோம். வேல்ட் ஃபுல்லாக இதான் இருந்தது நடக்கும். ஒரு சில ப்ராசஸ் மட்டும் கேப்சர் ஆகும். இப்போ பெரிய சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கு, சைக்ளோனுடைய ரேடியஸ் வந்து 1000 km/h ஒரு 1500 km ரேடியஸ்ல இருக்கும். ஸோ சைக்ளோன்லாம் கேப்சர் ஆகும். இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவோம், அது எல்லாம் கேப்சர் ஆகும். இது மாதிரி இந்த பெரிய சினாப்டிக் ஸ்கேல் வெதர் சிஸ்டம்ல அதில் கேப்சர் ஆகும். அந்த மாடலில் சின்ன சின்ன இப்போ தண்டர் ஸ்டார்ம் கேப்சர் ஆகிறது உள்ளே ஃபில்டர் ஆகி போயிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பெரிய கிரிட் போட்டிருக்கோம், ஏன்னா அப்போ நம்ம கம்ப்யூட்டிங் பவர் இல்லை. ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டிங் பவர் அதிகமானதுனால இப்போ எல்லாமே நம்ம 1 km/1 km கிரீட் சைஸில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எதுவுமே உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது, எதுவும் மிஸ் ஆகாது, ஃபுல் எல்லா சிஸ்டமும் கேப்சர் ஆகிட்டு இருக்கும். இன்னொன்று டேட்டாவும் அதிகமாகுது, ஏன்னா அதனால எங்களுக்கு வந்து டேட்டா சோர்ஸ் கம்மி, சேட்டலைட்டு ரேடார் இதெல்லாம் இது அதிகமாயிருக்கு. அதனால வந்து உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் அதிகமாயிருக்கு, கம்ப்யூட்டிங் பவர் அதிகமாக இருக்குது. இப்போலாம் வந்து பெட்டாப்ளாப்ஸில் கம்ப்யூட்டிங் பவர் இருந்துகிட்ருக்கு, ஒரு செகண்டுக்கு வந்து 10^15 அதை விட அதிகம். அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து இப்போ பெட்டாப்ளாப் அதுக்கு மேலேயும் போகுது கம்ப்யூட்டிங் பவர், அவ்வளவு கால்குலேஷன் ஒரு செகண்ட்ல பண்ணும்.
1: அதனாலதான் இப்ப வந்து ஹவர்லி ரிப்போர்ட்லாம் கூட ஒரு சில சமயத்துல வந்து நாங்க வந்து பாக்குறோம் சார், இந்த புயல்கள் வரக்கூடிய காலங்கள்ல வந்து நிறைய ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்குறீங்க, மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனாலதான் இவ்வளவு வந்து நமக்கு கொடுக்க முடியுது.
0: ஆமா, வந்து இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், அவர்லி ரிப்போர்ட் கொடுக்கணும், உங்களுக்கு அதை விட கம்மியான சமயத்துல வந்து அப்சர்வேஷன் கிடைச்சிருக்கணும். ஒன்னு வந்து மேனுவல் அப்சர்வேஷன், அது வந்து லிமிட்டட் தான். இப்போ நீங்க கடல்ல வந்து ஒரு புயலை வந்து மானிட்டர் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடாருடைய அப்சர்வேஷன் எவ்ரி 10 minutes கிடைக்கும், சேட்டலைட்டுடைய அப்சர்வேஷன் 20-30 minutes அந்த இன்டர்வெல்ல கிடைச்சிட்டு இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு இருப்போம். இதெல்லாம் டெக்னாலஜி வளருது. இப்போ இஸ்ரோ வந்து ஆக்சுவலாக அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இதை விட கம்மியான டயத்துக்கு வந்து சேட்டலைட் இமேஜை ப்ராசஸ் பண்ண மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்போ ரேடார் 10 minutes கொடுத்துக்கிற மாதிரி அவங்களும் நாங்கள் வந்து 5-10 minutes கொடுக்கும் அது மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது டெக்னாலஜி. இந்தியா ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டா வந்து இப்போ இமேஜ் அனுப்பும், அதை குயிக்காக ஸ்கேன் பண்ணி அனுப்புற மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் டெக்னாலஜி வளர வளர ஸோ நமக்கு வந்து ஃபோர்காஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும். முன்னால் வந்து கிடையாது. ஸோ இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இன்னொரு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கூட அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் முன்னால் ஏன் யூஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு டேட்டா கம்மியாக இருந்தது. இப்போ டேட்டா இருக்கனால வந்து ஏஐ கூட யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏஐ வந்து வெதர் பேட்டர்னை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
1: இப்போ இந்த எல்நினோ காலகட்டத்தில் வந்து புயல்களோட தாக்கம் அப்படின்றது எப்படி இருக்கும் சார், அதனால் ஏற்படக்கூடிய மழை அளவு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் சார்?
0: பொதுவாக ஆக்சுவலாக வந்து எல்நினோ பீரியடில் வந்து புயல் சிவியராக தான் இருக்கும். இன்னும் நம்ம வந்து ஒரு வெதர் சிஸ்டத்தை நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து தடுக்க முடியாது, கணிக்கலாம், அதனுடைய இம்பாக்டை மினிமைஸ் பண்ணலாம். ஒரு சைக்ளோனுக்கு வரப்போகுது தெரிஞ்சுன்னா அது தகுந்தபடி நம்ம வந்து தாழ்வான பகுதியில் இருக்க மக்களை வந்து மேடான பகுதி கொண்டு போகலாம். இந்த மாதிரி நம்ம வந்து இம்பாக்டை வந்து மினிமைஸ் பண்ணலாம், லைஃப் லாஸை வந்து மினிமைஸ் பண்ணலாம். அதனுடைய அந்த சிஸ்டத்தை நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ ஒரு சைக்ளோனுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்டாப் பண்ண முடியாது,
1: எதுவும் பண்ண முடியாது. பட் அதோட இம்பாக்ட் நீங்க சொன்ன மாதிரி இம்பாக்டை வந்து குறைக்கும்.
0: இப்போ முன்னாலெல்லாம் ஆக்சுவலாக வந்து நம்ம சூப்பர் சைக்ளோன் ஒன்று ஒடிசாவில் நடந்தது 1990 ஆயிரக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து நம்மளுடைய டெக்னாலஜி இல்லை, நம்ம ஃபோர்காஸ்ட்
1: கொடுத்து
0: கம்மியாக இருந்தது, நம்ம குடித்த இடம் வந்து மாறி போய் இதாகிடுச்சு. ஆனால் இப்போலாம் வந்து அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சைக்ளோன்ல அந்த லைஃப் லாஸ் வந்து வெரி மினிமல், ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம அந்த எங்களுடைய டெக்னாலஜினால வந்து நாங்கள் ஏரியா வந்து சொல்லியிருந்தோம் இந்த இடத்துக்கு வரதுன்னா ஓகே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 50 km ரேடியஸ் தான் உங்களுக்கு வந்து எரர் வரும்.
1: அந்த எரர் வர்றது கூட அந்த கடைசி நேரத்தில் அது காற்றின் திசைவேக மாறுபாடு அந்த மாதிரி காரணமாக.
0: கடலில் வந்து புயல் இருந்ததுன்னா புயலுடைய பாதையை டிசைட் பண்ணுறது வந்து ஒன்று வந்து கடலுடைய வெப்பநிலை. கடலில் வந்து புயல் இருக்கும்போது அந்த வெப்பநிலை எங்கே கம்மியாக இருக்கும் அதை நோக்கி தான் நடக்கும். மெயின் வந்து லோ ப்ரெஷர் ஏரியா, அதை எடுத்து கொண்டு போகிறது வந்து அந்த அப்பர் லெவலில் உள்ள விண்டு ஸ்டீரிங்கர்னு சொல்லுவோம். சப்போஸ் உதய்போஸ்

0: சைக்ளோன் வந்திருக்கு, அதில் வந்து மிடில் வந்து காற்றினுடைய விஷயம் எங்கே இருக்கோ அந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ காற்று வந்து கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி அடிச்சுன்னா கிழக்கு மேற்கு போயிட்டே இருக்கும். இப்போ காற்று வந்து வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு நோக்கி அடிச்சதுன்னா அது வந்து தென்மேற்கு நோக்கி நகரும். இது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா நாங்கள் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து கடலில் வந்து அப்சர்வேஷன் கிடையாது, எஸ்டிமேஷன் சேட்டலைட்டினுடைய டேட்டா வச்சு எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருப்போம். அதில் அந்த எஸ்டிமேஷன் வந்து அப்பப்போ மிஸ் ஆகலாம். இப்போ அப்சர்வேஷன் மிஸ் ஆகாது, மேனுவல் அப்சர்வேஷன். இப்போ லேண்ட்லன்னா நாங்கள் வந்து அப்பர் ஏரை மெஷர்மெண்ட் பண்ணுவோம், அப்பர் ஏரை ஃபுல்லாக நாங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களை அப்படி காற்றினுடைய விசை திசை எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு, எங்கே காற்று எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு, அதனுடைய ஈரப்பதம் எப்படி இருக்குது எல்லாமே நாங்கள் லேண்டில் வந்து மெஷர் பண்ணுவோம். கடலில் வந்து
1: அது
0: முடியாது, அதனால சேட்டலைட்டை வச்சு பண்ணுவோம். சேட்டலைட் வந்து எஸ்டிமேட் பண்ணுவோம், ஏன்னா மோஸ்ட்லி வந்து லோ எர்த் ஆர்பிட்டிங் சேட்டலைட் அது வந்து ஒரு 700 கிலோமீட்டர்லேருந்து பார்க்கும். பட் அதனுடைய ஃப்ரீக்வன்சி கம்மி, அது ஒரு நாளைக்கு 1 or 2 times தான் கவர் ஆகும். பட் மோஸ்ட்லி நாங்கள் ரிப்பன் பண்ணியிருக்கிறது வந்து ஜியோ ஸ்டேஷனரி தான். அந்த ஜியோ ஸ்டேஷனரி 36 kilometers பார்த்துட்ருக்கு, அது ஒரு லிமிட்டேஷன். ஸோ அதனுடைய எஸ்டிமேஷனை வச்சு தான் நம்ம வந்து எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரேடியேஷன் மேலே போவோம், ஸோ அதை வச்சு அதனுடைய நம்ம சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்லாம் எஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். அள்ளி ஒரு சில லிமிட்டேஷன்லாம் இருக்குது, ஏன்னா வந்து இப்போ க்ளவுடு அதிகமாக இருக்க நேரத்தில் அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சரோட எஸ்டிமேஷன் வந்து கொஞ்சம் தப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால வந்து உங்களுக்கு வந்து அப்போ வந்து அந்த ட்ராக்னுடைய மிஸ்மேட்ச் ஆகும். நம்ம இந்த இடத்துல ட்ராக் கரெக்டாக இருக்குன்னு இருப்போம், பட் அந்த இடத்துல ட்ராக் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கலாம், இன்னொரு பகுதியில் வந்து கம்மியாக இருக்குதுன்னு அந்த அந்த நோக்கி போயிட்டு இருக்கும். கடலில் வந்து எல்லாம் ஓப்பன் தான், ஓப்பன் ஏரியா எங்கேனாலும் போகலாம், 360 degrees எங்கேனாலும் போயிட்டு இருக்கலாம். ஆனால் எல்லா டிகிரியும் போகாது,
1: அதுக்கு எந்த பக்கம் ஓகேவோ அந்த பக்கம்
0: அந்த பக்கம் அந்த எந்த பக்கம் எப்படி ஓகேன்னா கடலுடைய மேற்பரப்பு வெப்பநிலை அதிகமாக இருக்கணும், ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும், ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த வெப்பநிலை அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் கம்மியாகும், ஸோ அந்த பகுதியை நோக்கி போயிட்டுருக்கும். அது போக அந்த காற்றினுடைய திசை, ஸோ ஒரு சைக்ளோன் வந்து இப்போ ஒரு 12 kilometers இருந்துச்சுன்னா ஸோ மெயின் சென்டர் பகுதியில் எங்கே காற்று அடிக்கும் அந்த பகுதி அப்படி அந்த புஷ் பண்ணிச்சுன்னா அந்த அந்த பகுதியை போயிட்டு இருக்காங்க.
1: எல்நினோ பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இப்ப பொதுமக்கள் வந்து இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டியது இல்லை சார், ஏன்னா தவறான தகவல்களை அவங்க வந்து நம்ப கூடாது. சரியான தகவல்களை வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து இப்ப சமூக வலைதளத்துல அடிக்கடி வந்து தகவல் கொடுத்துட்டே இருக்கீங்க, இதெல்லாம் வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் என்னென்ன விஷயம் செய்யலாம் சார் பொதுமக்கள் சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், தேவையில்லாம பயப்படக்கூடாது.
0: எல்நினோ என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு, அதை அவங்க புரிந்து கொள்ளணும் ஃபர்ஸ்ட். இது வந்து இப்போது சைக்ளோனோ அதாவது புயல் இல்லைன்னா சுனாமி மாதிரி ஒரு சிவியர் வெதர் பினாமினம் கிடையாது. கிளைமேட் பினாமினா அதனுடைய தாக்கம் இருக்கும். இப்போ இந்த சோசியல் மீடியானால மக்கள் வந்து ஆக்சுவலாக எல்நினோ அப்படின்னாலும் எல்லாம் பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க, பயப்பட தேவையில்லை. வடகிழக்கு பருவமழை நேரத்தில் வந்து இயல்பை விட அதிகமான மழை இருக்கும். வெப்பநிலை வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வெப்பநிலை இருந்துகிட்டு இருக்கோம். அது நம்ம வந்து அது தகுந்தபடி வந்து இப்போது சின்ன குழந்தைகள் வயசானவர்கள் வந்து வெயில் நேரத்தில் வந்து அந்த மதியம் வெளியே போகாமல் இருக்கணும். ஆமாம், அது வெளியே போனால் கூட அவங்க தண்ணியும் குடிக்கணும், வெளியே போயிட்டு வரணும். முடிந்த அளவுக்கு இந்த விவசாயம் வேலை பண்ணதவங்க அந்த பகலில் 12 ஒரு 2-3 வரைக்கும் வந்து அந்த வேலையை வந்து தவிர்க்கிறது நல்லது, என் நிழலில் இருந்துக்கலாம். எல்நினோ என்பது இயற்கையாக ஏற்படும் ஒரு காலநிலை நிகழ்வு என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்நினோ பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, இதனால் மழை மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்படலாம், விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக விவசாயிகள் இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கும் அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனித்து அதுக்கேற்ப செயல்பட வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார், குறிப்பா வந்து இறுதியா நீங்க சொன்னது விவசாயிகளுக்கான ஒரு வானிலை முன்னறிவிப்பு அப்படின்றது வானிலை மையம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க, தேவையற்ற அச்சம் வந்து விவசாயிகளோ பொதுமக்களோ கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து வானிலை ஆய்வு மையத்தோட தகவல்களை சரியா வந்து ஃபாலோ பண்ணி மக்கள் வந்து அச்சம் இல்லாம இருப்பாங்க. நம்மளாம் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்கள், எல்நினோனா என்ன, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், தேவையற்ற அச்சங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. மேலும் நம்மளுடைய தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அதன் அடிப்படையில் வானிலை ஆய்வு மையம் எவ்வளோ வந்து அட்வான்ஸ்டாக வந்து கணிப்புகளை வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு, உங்களுடைய பணி எவ்வளோ சிறப்பாக இருக்குன்றதையும் சொன்னீங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. VL குமார், VL வி சுதர்ஷன் ஆகியோரின் வயலினிசை கேட்கலாம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். அரங்கிசையில் முதலாவதாக நின்னே கோரி எனத் தொடங்கும் வர்ணம். தச்சூர் சிங்கராச்சாரி இயற்றியது. வசந்தாராகம் ஆதிதாளம்.

அடுத்ததாக கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம் ஆதித்தாளம், முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி.

அரங்கிசையில் வி எல் குமார், வி எல் வி சுதர்ஷன் ஆகியோரின் வயலினசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். அடுத்ததாக என் நேரமும், தேவகாந்தாரி ராகம், ஆதிதாளம், கோபாலகிருஷ்ண பாரதி இயற்றியது.

அடுத்ததாக சக்கனி ராஜமார்க்கமு, கரகரப்பிரியா ராகம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

0: அரங்கிசையில் இதுவரை வி.எல். குமார், வி.எல். வி. சுதர்ஷன் ஆகியோரின் வயலினிசை கேட்டோம். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம்.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: 99 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:45. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் பாடகி வாணி ஜெயராம் அவர்களின் குரலில் வளம் வந்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலாவதான பாடல் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்தில் இளையராஜாவின் இசையில். இதோ பாடல்.

நட்சத்திர கீதங்களில் தொடர்ச்சியாக வாணி ஜெயராமம்மா பாடிய பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இளையராஜாவோட இசையில் வாணி ஜெயராமம்மா பாடிய பாடல் ரோஜாப்பூ ரவிக்கைக்காரி திரைப்படத்திற்காக.

0: இன்றைய நட்சத்திர கீத நிகழ்ச்சியில் பாடகி வாணி ஜெயராம் அவர்களில் குரலில் வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள் நேயர்களே.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாளை வளம் பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அதிகாலை 5:45 மங்கள இசையுடன் தொடங்கும் எமது நிகழ்ச்சியில் நாளொரு குரல் 320 கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு சென்னையஞ்சலாக கேட்கலாம், 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் பயறு வகை பயிர்களின் மூலம் மண்ணை வளப்படுத்துவது குறித்து ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலையம் முனைவர் வள்ளல் கண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள், காலை 7 மணிக்கு சுழல் விளக்கு சென்னை அஞ்சல், 7:10 மதுரத்தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ ஆரோக்கியம் தரும் அற்புதமான

ஊட்டச்சத்துக்கள். ஊட்டச்சத்துக்கள் ஓர் அறிமுகம். தகவல்கள் தருகிறார் உணவியல் நிபுணர் ஆர் செல்வ அபிராமி அவர்கள். உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்குபவர் ஸ்ரீ தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 மதுரத்தன்றல் திரை இசை. காலை 8:00 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சல். 8:02 மதுரத்தன்றல் தொடர்ச்சி. காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 மதுரத்தன்றல் நிகழ்ச்சி. காலை 9:00 அரங்கிசை பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட பாட்டு, ராதா நாராயணன் அவர்களின் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்களோட மிருதங்க இசை சென்னையஞ்சலாக கேட்டு ரசிக்கலாம். காலை 10:00 செய்தி சுருக்கம். 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல். 11:02 சரியான இடைவெளி சமமான ஆரோக்கியம். உலக மக்கள் தொகை தினத்திற்கான சிறப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். இதனைத் தொடர்ந்து மதுரத்தன்றல் நிகழ்ச்சி கேட்கலாம். நண்பர்கள், 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 சங்கீத சாரல். இதில் ராம்நாத் வெங்கட் பகவத் அவர்களோட பாட்டு, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களோட வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்களோட மிருதங்க இசை சென்னையஞ்சலாக கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சல். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 பெருமை மிகு பாரதம் ராஜஸ்தான் கோட்டைகள் உரை சித்திரம், எழுதியவர் எம் சண்முகம், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரத்தன்றல் திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும் நேரம். அதனைத் தொடர்ந்து மாலை 5:27 எமது மாலை நேர ஒளிபரப்பில் குரல் அமுதம் 320 தொடங்கும். 5:30 மதுரத்தன்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒருபட பாடல். இந்த நிகழ்ச்சியில் ஜெயம் திரைப்பட பாடல்களை கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரத்தன்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தன்றல் திரை இசை. 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள், சென்னையஞ்சல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், உழவர்களுக்கான ஒரு உரையாடல். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ப. செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 8:00 செய்தி அறிக்கை சென்னையஞ்சல். 8:05 மதுரத்தன்றல் திரை இசை. 8:30 இசை மஞ்சரி சிவகங்கை எம் மோகன் அவர்களோட பாட்டு கேட்கலாம். 8:45 ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ் த டிஜிட்டல் அப்போ கேரி. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ITS மருந்தியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். தொகுப்பு எம் ராஜராஜேஸ்வரி, சென்னை அஞ்சல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 மதுரத்தன்றல் திரை இசை. 9:30 நட்சத்திர கீதங்கள். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர் மாதுரி தேவி அவர்களோட வீணை இசை. படைப்பு விசாகப்பட்டினம் வானொலி நிலையம், அஞ்சல் டெல்லி வானொலி நிலையம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 நமது நாளைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும் நேரம். அதனைத் தொடர்ந்து அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பு தொடங்கும். நேயர்களே, இதுவரை நாளை நமது நிலையம் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்புகளை நிகழ்ச்சியும் நேரமுமாக தெரிந்து கொண்டோம். இன்னும் சில நொடிகளில் 11:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.